진짜 알아.

दिल है तेरा, तेरा दिल है मेरा।

0: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.
1: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றமோர் ஒளிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது நேரம் 11:03. உங்களோடு வானொலிகளில் இணைந்து கொள்வது ஜோதி ஜெயக்குமார். தொடர்ந்து ஞாயிறு இரவு நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்க போன்றீர்கள். இன்று October 11th. ஆமாம், எல்லோருக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இனி இது ஒரு லாங் வீக்கெண்டு, நீண்டவாறு இறுதி நாட்களாகவும் இருப்பதனால எல்லாருமே இன்னும் குதூகலமாக கொண்டாட்டமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். நாளைய தினம் கனடாவிலே நன்றி நவலல் நாள், தேங்க்ஸ் கிவிங் டே கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். நாங்கள் அது குறித்தும் பேசலாம். இன்றைக்கு தொடர்ந்து பிரதான செய்தி அறிக்கை இடம்பெற இருக்கின்றது. செய்தி அறிக்கையினை தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி நவல நாள் என்பதனால நாங்கள் அந்த நாளிலே பேசிக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு தலைப்பு இருக்கின்றது. அந்த தலைப்பில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நாங்கள் நிறையவே எதிர்பார்க்கின்றோம். உங்களுக்கான தலைப்பு, இன்றைய உலகம் எப்படி கேட்பது, நன்றி கேட்ட உலகம் என்று கேட்பதா? இன்றைய உலகம் உதவியை மறக்கும் உலகமா, அல்லது நன்றி மறவாத மனிதர்கள் வாழும் உலகமா, எப்படி பார்க்குறீங்க? ஒரு பட்டிமன்ற தலைப்பாக அமைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வாதங்களை வைக்க போகின்றீர்கள். இன்றைய உலகம் உதவியை மறக்கும் உலகமா, இல்லை என்று சொன்னால் நன்றி மறவாத மனிதர்கள் வாழும் உலகமா, எப்படி பார்க்கின்றீர்கள்? இதற்கு இலக்கிய ஆதாரங்கள் கூட, நன்றியின் மகிமை கூறும் ஆதாரங்கள் இருக்கின்றன. செய் நன்றி அறிதல் அதிகாரம் இருக்கின்றது. ஐயன் வள்ளுவனார் தந்தருடைய 11வது அதிகாரம் ஆகிய செய் நன்றி அறிதல், இதர இலக்கியங்களிலிருந்து செய் நன்றியினுடைய மகிமை குறித்து நீங்க பேசலாம். பொதுவாக நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது நடைமுறை வாழ்க்கையில் எப்படி உங்களுக்கு இலக்கிய ஆதாரம் விருப்பம் என்ன, அதனாலதான் அதை கூறினேன். மறுபடியும் அந்த தலைப்பு, இன்றைய உலகம் உதவியை மறக்கும் உலகமா, இல்லை என்று சொன்னால் நன்றி மறவாத மனிதர்கள் வாழுகின்ற நல்லுலகமா, எப்படி பார்க்கிறீர்கள் என்பதனை நாங்கள் கேட்கின்றோம். இணைந்து சிறப்பிக்க 416-593-0055 நிலாமுற்ற உரையரங்கினை தொடர்ந்து அத்தனை நிகழ்ச்சிகளும் வளமை போல இடம்பெறும்.
1: செய்திகளுக்கு முதலிடம் நியூஸ் பர்.

0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த சிவராசா நோஜனின் சார்பில் தயாரிக்கப்பட்ட மேல்முறையீடு அந்நாட்டின் உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாளைய தினம் டெல்லியில் உச்சநீதிமன்றத்தை நோக்கி பேரணி நடத்துமாறு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். குற்ற புள்ளி விவரங்களின் அடிப்படையில் டொரண்டோ நகரம் முன்பை விட பாதுகாப்பானதாக காணப்பட்டாலும் பொதுமக்களிடையே பாதுகாப்பு குறித்த அச்சம் அதிகரித்து வருகின்றது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான போர் நிறுத்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் சிறை தண்டனை அனுபவிக்கும் பௌத்த பிக்குகள் சிறைக்கு வெளியே அழைத்து செல்லப்படும் போது காவியுடை அணிவதற்கு அனுமதிக்கும் வகையில் 2 வாரங்களுக்குள் புதிய சிறை விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த பிக்குகள் சார்ந்த பௌத்த பீடங்களின் பரிந்துரைகளுக்கு அமைய இந்த அனுமதி வழங்கப்படவுள்ளது. கலகுட அத்திய ஞானசார தேரரின் காவியுடை அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பான சர்ச்சையை தொடர்ந்து கடந்த அக்டோபர் 8 ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க 3 முக்கிய பௌத்த பீடங்களைச் சேர்ந்த மூத்த பிக்குகளுடன் கலந்துரையாடியுள்ளார். 1877 உருவாக்கப்பட்ட தற்போதைய சிறைச்சாலை சட்டத்தில் பௌத்த பிக்குகளுக்கென விசேட ஏற்பாடுகள் இல்லாததால் சிறை அதிகாரிகள் சட்டத்திற்கு அமைவாகும் செயல்பட்டதாக ஜனாதிபதி இதன்போது விளக்கியுள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டங்களை மீறி தனிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிக்கப் போவதில்லை என்றும் சட்ட விதிமுறைகளின் திருத்தங்களை மேற்கொள்வதே உரிய தீர்வு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காருவுக்கு 2 வாரங்களுக்குள் தேவையான சட்ட திருத்தங்களை நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த சிவராசா அனோஜனின் சார்பில் தயாரிக்கப்பட்ட மேன்முறையீடு அந்நாட்டின் உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் சவுதி அரேபிய சட்டத்தரணிகள் இணைந்து மேற்கொண்ட முயற்சியின் பலனாகும் இந்த மேல்முறையீடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் ஓஎல் அமீர் அஜ்வத்தின் ஒருங்கிணைப்பில் ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் ஊடாக முன்னெடுக்கப்பட்டன. சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவொன்று மத அவமதிப்புக்காக கருதப்பட்டதை தொடர்ந்து அனோஜனுக்கு முதலில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை மாற்றி மரண தண்டனை விதித்தது. இந்த வழக்கில் தண்டனையை நீக்குவதற்கான சட்ட நடவடிக்கைகளில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான உபுல் குமாரபிரம, ஃபைசர் முஸ்தபா உள்ளிட்ட இலங்கை சட்டத்தரணிகள் பங்கேற்றுள்ளனர். மேல்முறையீட்டின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அனோஜனின் தண்டனையை மாற்றுவதற்கான முக்கிய முயற்சியாக கருதப்படுகின்றன. தனியார் எரிபொருள் நிறுவனங்களுடன் ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களில் திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் டீசல் லிட்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டதாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான 3 மாதங்களுக்கு லிட்டருக்கு 70 ரூபாய் மானியம் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தனியார் நிறுவனங்கள் டீசல் லிட்டருக்கு 116 ரூபாய் மற்றும் 132 ரூபாய் வரை விலை அதிகரிப்பை கோரியதாகவும் மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அரசாங்கம் விலை உயர்வை கட்டுப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். பழைய ஒப்பந்தங்கள் காரணமாக விலை அதிகரிக்காவிட்டால் எரிபொருள் விற்பனையை நிறுத்தப்போவதாக தனியார் நிறுவனங்கள் தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த நிலையை மாற்றுவதற்காக ஒப்பந்தங்கள் திருத்தப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். எதிர்வரும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மீதான பெறுமதி சீர்வரி உள்ளிட்ட ஏனைய வரிகளை நீக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்புணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்கவிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த அக்டோபர் 9 தேதியிடப்பட்டுள்ள இக்கடிதத்தில் பாடசாலை புத்தகங்கள், எழுதுப்பொருட்கள், கல்வி உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வரி நிவாரணம் வழங்கப்படும் உணவுப் பொருட்களுக்கு வரி நிவாரணம் வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தேசிய ரீதியில் உற்பத்தி செய்யப்படும் பால், முட்டை மற்றும் சிறுவர்களுக்கான பால்மா உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு 0% வாட் வரி விதிப்பதாக முன்மொழியப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிகரித்து வரும் கல்வி மற்றும் வாழ்க்கை செலவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கவும் சிறுவர்களின் கல்வி மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்தவும் இந்த வரிச்சலுகைகள் உதவும் என நாமல் ராஜபக்ஷே தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் பாரிய போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடையவராக கருதப்படும் ரன்மல்லி எனப்படும் சரித் சந்தக்கலும் பல்கேரியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் அறிவித்துள்ளனர். இன்டர்போல் பிறப்பித்த சிவப்பு அறிவித்தல் மற்றும் எல்லை பாதுகாப்பு தரவுகளின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரை வெளிவிவகார அமைச்சின் ஊடாக இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக துபாயில் தலைமறைவாக இருந்து இலங்கையின் போதைப்பொருள் வலையமைப்பை இயக்கியதாக கூறப்படும் ஹரக்கட்டாய் எனப்படும் நதோன் சிந்தகவின் வலையமைப்பில் முக்கிய செயற்பாட்டாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 2025 ஆண்டு நவம்பர் மாதம் கிரிந்த அந்தக்கவல கடற்கரை பகுதியில் கைப்பற்றப்பட்ட 345 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலுடனும் 2022 ஆண்டு ஹம்பந்தோட்டை கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்ட 331 கிலோகிராம் ஹெரோயின் கடத்தலுடனும் இவர் தொடர்புள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்ட பின்னர் போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத பண மோசடி மற்றும் பாதாள உலக குற்றச் செயல்கள் தொடர்பில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகமும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இணைந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளன.
1: இந்திய செய்திகள்.
0: இந்தியாவில் வாக்கு திருட்டை தடுக்கவும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை நிறுத்தவும் வலியுறுத்தி நாளை டெல்லியில் உச்சநீதிமன்றத்தை நோக்கி பேரணி நடத்துமாறு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் பங்கேற்ற இளைஞர்கள், மாணவர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் செய்தியாளர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாக்கப்பட்டதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் கட்சிகள், இளைஞர்கள், சிவில் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட அனைவரும் கட்சி வேறுபாடுகளை கடந்து பேரணியில் பங்கேற்க வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். வாக்கு திருட்டை முடிவுக்கு கொண்டுவருதல், வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை நிறுத்துதல் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக்குதல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய தலைமை நீதிபதியிடம் மனு சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்திய தலைநகர் டெல்லியில் போராட்டங்களின் போது ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலகம் கவலை தெரிவித்துள்ளது. இதற்கு இந்தியா கடும் எதிர்வினையாற்றியுள்ளது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி அக்டோபர் 10 தேதி டெல்லியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது 7,000 மேற்பட்ட மேற்பட்டோர் தடுத்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் பலர் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். போராட்டக்காரர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பெருமளவில் தடுத்து வைக்கப்பட்டமை கவலை அளிப்பதாக தெரிவித்த ஐநா மனித உரிமைகள் அலுவலகம், அமைதியான முறையில் போராடுவதற்கான உரிமையை மதிக்குமாறும் அதிகாரிகள் நிதானத்தை கடைபிடிக்குமாறும் இந்திய அரசை கேட்டுக்கொண்டது. இதற்கு பதிலளித்த ஜெனீவாவில் உள்ள இந்திய தூதரகம், அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமை இந்திய அரசியல் அமைப்பால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. பொதுமக்களின் பாதுகாப்பையும் சட்ட ஒழுங்கையும் பேணுவதற்கான நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டே அந்த உரிமை பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், இந்தியாவின் உள்விவகாரங்களில் ஐநா தலையிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயுடன் இணைந்து பணியாற்றுவேன் என்றும், நாட்டின் வளர்ச்சியே தனது தாரக மந்திரம் என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அவர், அரசுகள் மாறினாலும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் தமது உறுதிப்பாடு மாறாது என்று குறிப்பிட்டார். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர்களான மு கருணாநிதி, ஜே ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்களுடன் பணியாற்றிய அனுபவங்களையும் அவர் நினைவு கூர்ந்தார். இதன்போது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2 கட்டத்தில் பூந்தமல்லி வடபழனி இடையிலான 14.64 கிலோமீட்டர் வழித்தடம் உள்ளிட்ட பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. ரயில்வே நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் பெட்ரோலிய துறைகளைச் சேர்ந்த 13,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியிலான திட்டங்களும் இதில் உள்ளடங்குகின்றன. மாநிலங்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு அவற்றின் வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கு மத்திய அரசு ஒத்துழைக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: அல்பர்டா மாகாணத்தில் கனடாவின் கூட்டமைப்பிலிருந்து பிரிவது தொடர்பாக நடத்தப்பட உள்ள வாக்கெடுப்புக்கான முன்கூட்டிய வாக்களிப்பு அக்டோபர் 13 செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகின்றது. அக்டோபர் 19 நடைபெறவுள்ள இந்த வாக்கெடுப்புக்கான ஏற்பாடுகள் முழுமையடைந்துள்ளதாக அல்பர்டா தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 310 முன்கூட்டிய வாக்களிப்பு நிலையங்கள் மாகாணம் முழுவதும் அமைக்கப்பட உள்ளன. வாக்காளர்கள் தங்களது தேர்தல் தொகுதிகள் உள்ள நிலையங்களில் வாக்களிக்க வேண்டும். அத்துடன் அக்டோபர் 19 நடைபெறும் முக்கிய வாக்களிப்பு நாளில் 1,400 மேற்பட்ட நிலையங்கள் செயல்பட உள்ளன. இந்த வாக்கெடுப்பில் குடியேற்ற கொள்கை, சமூக சேவைகளுக்கான கட்டணங்கள் மற்றும் கனடாவின் அரசியல் அமைப்பு தொடர்பான பல கேள்விகளுடன் கனடாவுடன் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டுமா அல்லது பிரிவது குறித்து கட்டுப்படுத்தும் தன்மையுடன் 2 வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமா என்பது இடம்பெறுகின்றது. அதிகளவிலான வாக்காளர்கள் ஆர்வம் காட்டுவதால் தேர்தல் பணியாளர்கள் மற்றும் வாக்குச்சீட்டுகளுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். குற்றப்புள்ளி விவரங்களின் அடிப்படையில் டொரண்டோ நகரம் முன்பை விட பாதுகாப்பானதாக காணப்பட்டாலும் பொதுமக்களிடையே பாதுகாப்பு குறித்த அச்சம் அதிகரித்து வருகின்றது. 2026 செப்டம்பரில் வெளியான கருத்து கணிப்பின்படி கனேடியர்களில் 57% டொரண்டோ பாதுகாப்பற்ற நகரம் என கருதுகின்றனர். அதேவேளை 39% நகரம் பாதுகாப்பானது என தெரிவித்துள்ளனர். இருப்பினும் உத்தியோகபூர்வ குற்ற தீவிரத்தன்மை குறியீட்டின் அடிப்படையில் நாட்டின் மிக மோசமான குற்றச்சூழல் கொண்ட நகரங்களில் டொரண்டோ இடம்பெறவில்லை. செய்தி அறிக்கைகள், தனிப்பட்ட அனுபவங்கள், பிறரின் கருத்துக்கள் மற்றும் நகரம் குறித்த பொதுவான பிம்பம் ஆகியவை மக்களின் பாதுகாப்பு உணர்வை பாதிப்பதாக ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் உண்மையான குற்ற புள்ளி விவரங்களுக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்த உணர்வுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க இடைவெளி காணப்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவின் கடுமையான கோரிக்கைகளை எதிர்கொள்வதில் கனடா அரசாங்கம் கடைபிடிக்கும் அமைதியான அதேவேளை உறுதியான அணுகுமுறையை ஐரோப்பிய நாடுகள் பாராட்டுவதாக கனடாவுக்கான புதிய பிரான்ஸ் தூதுவர் ஹெலின் ஃபெர்னோ டெஃப்ரமோன் தெரிவித்துள்ளார். கனேடிய ஊடகத்திற்கு வழங்கிய தனது முதல் நேர்காணலில் கருத்து தெரிவித்த அவர், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மார்கானி கையாளும் விதம் முன்மாதிரியானது என குறிப்பிட்டார். கடந்த ஆகஸ்ட் மாதம் அமெரிக்கா இறுதி தேர்தலில் புதிய கோரிக்கைகளை முன்வைப்பதாக குற்றம் சாட்டிய கார்னி வாஷிங்டனுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தினார். கனடாவின் மொழிசார் இறையாண்மையையும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதற்கான நாட்டின் அதிகாரத்தையும் பாதுகாப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் கனடாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான மூலோபாய உறவுகளை விரைவாக வலுப்படுத்த வேண்டும் என பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது. அனைத்து துறைகளிலும் கனடாவின் நெருங்கிய ஐரோப்பிய நட்பு நாடுகளில் ஒன்றான பிரான்சை உருவாக்குவதே தனது முக்கிய நோக்கமே என்றும் தூதுவர் தெரிவித்துள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
0: ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான போர் நிறுத்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் அவர் தனது சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரங்கள் வெளியாகவில்லை. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உக்ரைன் போர் நிறுத்தத்தை ஆதரிப்பதாகவும் ரஷ்யாவும் அதற்கு இணங்குவது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தரப்பிலிருந்து மேலதிக விவரங்களை எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்தினால் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த தமது நாடு தயாராக இருப்பதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ரஷ்ய தரப்பில் இருந்து ட்ரம்ப் அறிவிப்புக்கு உடனடியாக உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தல் வெளியாகவில்லை. சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையம் மீது இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டதில் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் நேற்று சனிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தற்போது உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹவுதி அமைப்பின் ஏவுகணைகள் சவுதி அரேபியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி இலக்குகளை தாக்குவது தொடர்பாகவும் கேள்விகள் எழுந்துள்ளன. எனினும் இன்று மாலை இடம்பெற்ற தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் தொடர்பான முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சமரச முயற்சிகள் முட்டுக்கட்டையை சந்தித்துள்ள நிலையில் ஹார்மஸ் நீரிணையில் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் மீண்டும் அதிகரித்துள்ளன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை வெளியிட்ட தகவலின்படி அமைதி அனுமதியற்ற பாதையில் பயணித்த கச்சா எண்ணெய் கப்பல் ஒன்று கடல் கண்ணிவடியில் சிக்கி தீப்பற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழிகாட்டி அமைப்புகளை அணைத்துவிட்டு பயணித்த கப்பல்களுக்கு இதேபோன்று ஆபத்து ஏற்படக்கூடும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. இதற்கிடையில் ஹார்மஸ் நீரிணை மற்றும் ஒமான் வளைகுடா பகுதிகளில் பல கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அடையாளம் காணப்படாத எரிபொருள் ஒன்று எண்ணெய் கப்பலை தாக்கியதாகவும் பிரித்தானிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் கரையோரத்தில் தீப்பற்றிய எண்ணெய் கப்பலில் இருந்து 22 பணியாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 14 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்திய அணி 2-1 என முன்னிலை பெற்றுள்ளது. இந்தூரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 20 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 223 ஓட்டங்களை குவித்தது. 224 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்குடன் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 209 ஓட்டங்களையும் மாத்திரமே பெற்றது. இரு அணிகளுக்கும் இடையிலான 4வது T20 போட்டி எதிர்வரும் 14ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கையை சேர்ந்த சிவராசா அனோஜனின் சார்பில் தயாரிக்கப்பட்ட மேன்முறையீடு அந்நாட்டின் உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாளைய தினம் டெல்லியில் உச்சநீதிமன்றத்தை நோக்கி பேரணி நடத்துமாறு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். குற்றப்புள்ளி விவரங்களின் அடிப்படையில் டொரண்டோ நகரம் முன்பை விட பாதுகாப்பானதாக காணப்பட்டாலும் பொதுமக்களிடையே பாதுகாப்பு குறித்த அச்சம் அதிகரித்து வருகின்றது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான போர் நிறுத்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளார். இத்துடன் சிஎம்ஆ தமிழ் எஃப்எம்இன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3 பொன்மன சிம்மல் ஏழைகளின் இதய தெய்வம். MG ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும். உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
1: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
2: நேரம் இப்பொழுது 11:29 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 14 பாகையாக இருக்கின்றது. பின்னிரவு பொழுது வெப்பநிலை 10 பாகை வரை வீழ்ச்சியடையும். அதே நேரம் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 23 பாகையும் அதிகுறைந்த வெப்பநிலையாக நாளை மாலை பொழுதிலே 14 பாகையும் உணரப்படும். நாளை மாலை பொழுதும் மழை பொழியும் என்று தற்பொழுது எதிர் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறி இப்பொழுது தென்படுகின்றது. புதன்கிழமை கூட பகல் பொழுதிலே மழை பொழியும் என்று எதிர் கூறப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. அம்மேற்களே தொடர்ந்து நிலாமுற்ற உரையரங்கம். நிலாமுற்ற உரையரங்கம் இன்றைக்கு நன்றி உணர்வோடு செல்லப்போகின்றது. மிக உன்னதமான ஒரு கருப்பொருளிலே நீங்கள் உரையாற்றப் போகின்றீர்கள். உங்கள் அனைவருடைய வருகையை நாங்கள் நிறையவே எதிர்பார்க்கின்றோம். அதுவும் இந்த தலைப்பில் நிச்சயமாக ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு தலைப்பில் பேசுறதுக்கு யாருமே தயங்கக்கூடாது. எல்லாரும் இணைந்து கொண்டு அது உங்களோட மனசில் இருக்கிற விடயத்தை இந்த தலைப்பு குறித்து நீங்கள் வெளிப்படையாக சொல்லி கொள்ளலாம். யாருடைய பெயரையோ எதுவும் சொல்லாமல் பொதுவாக நீங்கள் பேசிக்கொள்ளலாம். உங்களுக்கான தலைப்பினை நான் மறுபடியும் தருகின்றேன். இன்றைய உலகம் உதவியை மறக்கும் உலகமா, அல்லது நன்றி மறவாத மனிதர்கள் வாழும் உலகமா, எப்படி பார்க்கின்றீர்கள்? ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சொல்லணும். அதுக்காக முழுமையும் இன்றைய உலகம் நன்றியை மறக்கிற மனிதர்கள் வாழும் உலகம் என்று சொல்லிவிட முடியாது நிச்சயமாக. இருந்தாலும் பார்க்கலாம் எப்படி உங்களுடைய கருத்து அதிகமாக எப்படி என்பதனை தான் கேட்கின்றோம். அதுக்கு உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் நிச்சயமாக ஒரு செய் நன்றி அறிதல் என்ற அந்த உன்னதமான பண்பினுடைய முக்கியத்துவத்தை மேன்மையை உணர்த்தும் இலக்கிய செய்யுள்களை கூட நீங்கள் எடுத்து வரலாம். இல்லாது விட்டால் பொதுவாக நடைமுறை வாழ்க்கையிலே இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறது ஜோதி. ஆகவே நன்றியுள்ள மனிதர்கள் வாழும் உலகம் என்று எப்படி தான் சொல்ல முடியும் என்று சொல்லி கேட்கலாம். இல்லை இல்லை, இவ்வளவுக்கு நன்றியுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களால் தானே இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் ஆதாரமாகவும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பவர்களாகவும் தான் நாம் எல்லாவற்றுக்கும் எல்லாருமே இருக்கின்றோம் இல்லையா? ஆகவே ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இந்த உலகத்தில் நாம் நன்றி சொல்கிறதுக்கு எத்தனையோ பேருக்கு நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அது பெற்றோருக்கு, அதே நேரம் ஆசிரியர்களுக்கு, அதே மாதிரி அப்படி ஏராளமானவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு, இனி உங்களுக்கு வேலை கொடுத்த வேலை வழங்குநர்களுக்கு, அப்படி நண்பர்களுக்குள்ள கூட குடும்ப இதர உறவுகள் இனிய உறவுகள், அப்படி எத்தனையோ பேருக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாம் தனித்து வாழ்ந்து விட முடியாது இந்த உலகத்தில். நாங்கள் சமூகத்தோடும் இயற்கையோடும் பிணைந்து ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கின்ற இயல்புடையதான் இந்த வாழ்க்கை என்பது. ஆகவே அந்த வகையில் நாங்கள் பலருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இது கனடாவிலும் கூட நன்றி நபுலல் நாளாக இருக்கின்றது. நாளைய தினவேனும் 25 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் அதற்கு முன்னரே ஆரம்பிப்போம் நன்றி நவிழல் நாளை. எல்லோருக்கும் மிகுந்த நன்றி நவிழல் நல்வாழ்த்தினை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக சிஎம்ஆர் வானொலி நிலையம் சார்பாக எங்களுடைய வர்த்தக பெருமக்கள், அதே நேரம் எங்களுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நாங்கள் மிகுந்த மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க இல்லாம நாங்கள் இல்லை. நிச்சயமாக அதைத்தான் மறுபடியும் நாங்கள் ஒவ்வொரு நல்ல நாட்களிலும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த நன்றி உணர்வோடு நாங்கள் உங்களுக்கு இந்த வாழ்த்தினையும் அந்த உங்களுக்கான நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் இணைந்து கொண்டு இந்த வானொலியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான வானொலி தேவதைகள் நீங்கள் எல்லாருக்குமே மிகுந்த நன்றி. பாடல் ஒன்றை தொடர்ந்து பேசுவோம்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
5: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே திஸ் சுமார் My car, my petrol, my road. Nada rules theriyama karot.
6: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
7: If we know it's wrong, why do we still do it?
8: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
9: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.
10: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
11: நேரும் இப்பொழுது 11:39 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இணைந்திருக்கிறீங்க. இது நிலாமுற்ற உரையங்கம் உரையரங்கம் காத்திருக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். எல்லாருக்கும் இந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கனடாவில் அறுவடைக்கு நன்றி கூறுவதற்கான ஒரு அற்புதமான நாள் இந்த தேங்க்ஸ் கிவிங் டே. இது தமிழர்களுடைய தைப்பொங்கல் போன்ற ஒரு நாளாக இருக்கின்றது, விழாவாக இருக்கின்றது, கொண்டாட்டமாக இருக்கின்றது. ஆகவே அங்கும் தான் எங்களுடைய தமிழ் பண்பாட்டிலும் தான் இரண்டுமே இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விழாக்களாகவே இருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு ஒரு கூட்டாட்சி சட்டப்பூர்வ விடுமுறை நாளாகவும் இருக்கிறது. நாளைய தினம் எல்லாருக்குமே வேலை இருக்காது அதிகமாக. ஆகவே நீங்கள் எல்லாரும் வீட்டில் நிற்பீங்க, இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். முதலாவது நேயர் நம்மோடு வணக்கம்.
12: வணக்கம் ஜோதி. சிவானந்தன்.
11: இனிய வணக்கம் சிவானந்தன் அவர்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். உங்களுக்கு நன்றி. நன்றி என்ற ஒற்றை வார்த்தை போதாது உங்க எல்லாருக்குமே. ஏனென்றால் எந்த நேரம், எந்த ஜாமம், எந்த மிட் நைட்ல நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த இடத்துல எல்லாரும் நிற்கிறீங்க. வெறும் வார்த்தைக்காக நான் சொல்லவில்லை, நிச்சயமான உண்மை. எல்லாருமே பார்த்துட்டும் கேட்டுட்டும் இருக்கின்றார்கள். ஆகவே உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லுங்க.
12: மிக்க நன்றி ஜோதி. இந்த நிலா முத்தரங்கிலே எனக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்காகவும், இந்த நாட்டிலே இருந்து கொண்டு இன்றைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஒரு அன்பான அரசாங்கத்தின் அரவணைப்பிலே நாங்கள் இருந்து வாழ்வது ஒரு பெரியொரு அதிர்ஷ்டம் செய்த எங்கள் மக்கள் நாங்கள், குறிப்பாக எங்களுடைய CMR ரேடியோ ஸ்டேஷனுக்கும் அதில் பங்கு பெற்றுகின்ற நண்பர்கள், நேயர்கள், வேலை செய்கின்ற அன்பு உள்ளங்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றிகள் நிறைந்த தேங்க்ஸ் கிவிங் டே தெரிவித்துக் கொள்கின்றேன்.
11: மிக்க நன்றி, மிக்க நன்றி. சொல்லுங்க.
12: இந்த ஒரே ரங்கத்திலே குறிப்பாக நன்றி உணர்வுடன் வாழ்வது என்பது ஒரு சிறந்த நற்பண்பு மட்டுமல்ல, அது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மகிழ்ச்சியாக மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். இதிலே நான் குறிப்பாக ஒரு திருக்குறளை முன்னே கொண்டு வந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். திருக்குறளில், ஆமாம், திருக்குறளிலே திருவள்ளுவர் எப்படியாக எங்களுக்கு என்னத்தை சென்று சொல்லி சென்றார் என்று பார்த்தால், செய் நன்றி அறிதல், நன்றி உணர்வு என்ற அதிகாரத்திலே ஒருவர் நமக்கு செய்த உதவிக்கு நாம் எவ்வாறு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை மிக ஆழமாக விளக்கியுள்ளார். அதாவது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது என்பதுதான் குறள் என்று நினைக்கிறேன். நமக்கு ஒரு துன்பம் வரும்போது எந்த பயனும் எதிர்பாராமல் ஒருவர் செய்யும் உதவி அளவினால் சிறியதாக இருந்தாலும் அதன் தன்மை இவ்வுலகத்தை விட மிக பெரியதாகும். இது ஒரு அற்புதமான, ஒரு அன்பான, ஒரு எளிமையான ஒரு திருக்குறள். இதிலே இந்த ஆய்வுகளின்படி இந்த நன்றி உணர்வுடன் இருப்பவர்களுக்கு மன அழுத்தம், கவலை மற்றும் பேராசை போன்ற குணங்கள் கணிசமாக குறைகின்றன. அது உண்மை. நம்மிடம் இல்லாதவற்றை நினைத்து ஏங்குவதை விட ஜோதி நம்மிடம் இருக்கும் நன்மைகளை எண்ணி நன்றி கூறும் பொழுது மனதில் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி பாசிட்டிவிட்டி அதிகரிக்கின்றது. அதாவது சாங்குவின் அவுட்லுக் ஆன் லைஃப் அதிகரிக்கும். நமக்கு உதவியவர்களுக்கு நாம் காட்டும் நன்றி உணர்வு அவர்களுடனான நட்பையும் உறவையும் மேலும் பலப்படுத்தும். சக மனிதர்களின் உழைப்பையும் உதவியை மதிக்க தெரிந்த மனிதர்களை சமூகம் எப்பொழுதும் நேசிக்கும். உயரிய மரியாதைக்கு ஏற்புடையவர்களாக இருப்பார்கள். இரவு நாங்கள் தூங்க செல்ல முந்தி அன்றைய நாளில் நடந்த நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி கூறும் பழக்கம் இருந்தால் நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை அது தரும். மகிழ்ச்சியான மனநிலை உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது என்று மருத்துவர்கள் சொல்கிறார். அதுக்கு நாங்கள் மகிழ்ச்சியாக மனநிலையை வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றது ஜோதி, நன்றி உணர்வு உள்ளவர்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது சோர்ந்து போகாமல் தோல்விகளிலிருந்து மீண்டு வர வெற்றி வாழ்க்கை சூடுவதற்கு இயற்கை வழிவிடும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இதற்கு நீங்கள் நன்றியை சொல்வீர்கள், உங்களிடத்தில் இன்னும் அதிகமாக வந்து சேரும் என்ற இயற்கையின் விதி. அதன்படி பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நாங்கள் நன்றி கூறும் போது நம் வாழ்க்கை இன்னும் வளமானதாக மாறும். இதிலே நாங்கள் வந்து ஒரு குறையை சொல்லத்தான் வேணும். உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு நாங்கள் சாப்பாடு போடும் பொழுது ஒரு நாளைக்கு தப்பித்தவரி நாங்கள் அவருக்கு சாப்பாடு போடாம விட்டால் அவருக்கு கடும் கோபம் வரும். அதே நேரத்தில் ஒரு நாய்க்கு எப்பாவது இருந்துட்டு ஒரு பிஸ்கட்டை நாங்கள் போடுவோம், ஆனால் அது நன்றியோடு எங்களுக்கு பின்னாலே வாலையாட்டி கொண்டு வரும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த விஷயத்திலே நன்றி உணர்வு வந்து மனிதர்கள் விடையை இந்த விலங்குகளுக்கு அதிகம் இருப்பதை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் நாய்களுக்கு பணக்காரர் முக்கியமல்ல, எஜமான்கள் தான் முக்கியம். எஜமான்கள் ஏழையா இருந்தாலும் அவர்கள் இந்த நாய்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் மிக அதிகம். விலங்குகளிலிருந்து நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். நன்றியும் விசுவாசமும் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தெய்வீகம் நிலைத்து நிற்கும்.
11: நிச்சயமாக.
12: இதிலே நாங்கள் இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும், நான் அதிகம் பேசவில்லை. சோக்ரட்டிஸ் என்ற ஒரு பெரிய தத்துவ ஞானி சொன்னார், Be kind to everyone you meet because everyone is fighting a battle you know nothing about. Sometimes the strongest hearts carry the heaviest silence. அதை நாங்கள் இன்றைக்கு பலரையும் பார்த்திருக்கின்றோம். ஒன்றை நாங்கள் மறக்கக்கூடாது, எவ்வளவு துயரம் கடுமையான கஷ்டமான வாழ்க்கையை நடந்து கொண்டு இருப்பவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒருவரிடம் உதவி கேட்க மாட்டார்கள். ஆனால் உண்மையான மனிதர், நன்றி உள்ள மனிதர்கள் எதை செய்ய வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அமைதியை பேணுகின்ற கஷ்டத்திலே துயரத்திலே தவிக்கின்ற மக்களுக்கு கேட்காமலே உதவி செய்பவர்கள், முன் வருபவர்கள் மகத்தான மனிதர்கள் என்று சொல்ல வேண்டும். அதை கூறிக்கொண்டு ஜோதி, நான் உங்களுடைய அன்பான அரவணைப்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் மேலும் மேலும் நன்றியை சொல்லி உங்களுடைய நிகழ்ச்சியில் மேலும் மேலும் பலம் பெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.
11: மிக்க நன்றி சுவானந்தன் அவர்களே, மிக அருமையாக பல விடயங்களையும் எடுத்துக்காட்டுகள் எல்லாம் சொல்லி விளங்க வைத்திருக்கிறீங்க. நன்றியின் மகிமை, மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
12: சந்திப்போம்.
11: நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியாக இருங்க, எப்பொழுதும் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நேரம் இப்பொழுது 11:47. உங்க எல்லாருடைய வருகையும் எதிர்பார்க்கின்றோம். இது ஒரு லாங் வீக்கெண்ட், ஆகவே நிறைய உங்களுக்கு டைம் இருக்கும். வீட்டில இருந்து வானொலி கேட்டுட்டு இருக்கலாம், அல்லது வாகனங்களில் நீங்க இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கலாம். இணைந்து சிறப்பிக்க உங்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். 4165309005. சிவானந்தன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு குரல் பாவை கூட நம்மளுக்கு சொல்லி சென்று இருக்கின்றார். குரல் பாக்கள் சொல்லலாம், இல்லாத விட்டா பொதுவாக நீங்க பேசலாம். இந்த உலகம் இன்றைக்கு எப்படி இருக்கின்றது? நன்றியுள்ள மனிதர்களால் நிறைந்திருக்கின்றதா, இல்லாது விட்டால் நன்றி கெட்ட மனிதர்களால் நிறைந்திருக்கிறதா? எந்த பக்கம் தராசனுடைய முள் இருக்கின்றது அப்படி நாங்க பேசி பார்க்கலாம். எப்படி என்று சொல்லி அதிகம் எங்கே சாய்கிறது என்று சொல்லி கேட்போம். ஆகவே அண்ணா அவர்கள் மிக அருமையான ஒரு குரல் கூட சொல்லி இருந்தார். எங்களுக்கு செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது என்று சொன்னார் திருவள்ளுவர் பெருமான். இப்பொழுது நாங்கள் யாருக்கும் எந்த உதவியும் செய்யலை, ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு தகுந்த ஒரு நேரத்தில் ஓடிவந்து உதவி செய்கிறார்கள் பாருங்க. அவர்களுடைய அந்த உதவிக்கு ஈடாக நாம் இந்த விண்ணுலகையும் மண்ணுலகையும் கொடுத்தால் கூட அதுவும் போதாது என்று சொல்கின்றது திருவள்ளுவம். நிச்சயமாக ஒரு எப்பொழுதுமே உதவி என்கிற பொழுது அது ஒரு பிரதிபலன் கருதாமல், பிரதிபலன் பார்க்காமல் செய்கின்ற உதவி எப்பொழுதும் மேன்மையானது. அந்த உதவிக்கு நாங்கள் எதையும் ஈடு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அது மேன்மையானது. நிச்சயமாக அவர் வையகத்தையும் வானகத்தையும் அவர் ஒப்பிட்டதே இதில், அந்த வையகமும் வானகமும் என்ற அந்த சொற்றொடர் உதவியின் அந்த மதிப்பை பெருக்குகிறது, இன்னும் உயர்த்தி காட்டுகிறது. ஏனென்றால் நில உலகு வானுலகு மிக பிரம்மாண்டம், அது கூட போதாது என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு குட்டி உதவியாக இருந்தாலும் அது எந்த நேரத்தில் எப்பொழுது எவ்வளவு கனதியானது, எவ்வளவுக்கு அது தேவையானது என்பதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அது சின்ன உதவியாக இருந்தாலும் அது அவ்வளவுக்கு பெரிதாக நாங்கள் எங்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது அந்த நேரத்திலே. அதனால இந்த நில உலகம் வானுலகையும் கொடுத்தாலும் அது ஈடாகாது என்பதை, ஆகவே நாங்கள் கைமாறு கருதாமல் செய்கிற உதவிதான் எப்பொழுதுமே சிறப்பு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சில விலைகளே, கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். ஒப்புரவு அறிதல் அதிகாரத்திலே தெய்வ புலவர் சொல்லியிருக்கிற மற்றும் ஒரு குரல் பாது. இந்த வான்மலை பாருங்க, அது பொழிகின்ற பொழுது எல்லாருக்கும் பொதுவாகத்தான் பொழிகிறது. உனக்கு எனக்கு என்று பார்த்து பொழிவது இல்லை, அது யாருக்கு யாரிடமும் பிரதிபலன் எதிர்பார்ப்பதும் இல்லை. நிச்சயமாக அந்த மாதிரி மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து கொள்வோம். இன்றைய உலகம் எப்படி இருக்கின்றது பேசி பார்க்கலாம். அடுத்த நேயர் நம்மோடு. வணக்கம்.
3: வணக்கம் குயின்சன்.
11: இனிய வணக்கம் குயின்சன், உங்களை வரவேற்கிறேன். சொல்லுங்க, எப்படி இருக்குது இந்த உலகம் என்று?
3: முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ் கிவிங் டே வாழ்த்துக்கள்.
11: மிக்க நன்றி. ஆமாம்
3: ஆமாம், இன்று எல்லாருக்கும் நன்றி உணர்வு இருக்குதான், அது மறுப்பதுக்கு இல்லை. ஆனால் இப்போதைய உலக நன்றி உள்ளதா என்று கேட்டால் கேள்விக்குறியான். ஏனென்றால் இப்போ பக்கத்து நாடு கூட நன்றி ஒரு சகோதரம் மாதிரி இருந்தது, ஆனா இப்ப ஒரு எரியும் பாம்பு மாதிரி இருக்கு. அப்ப நன்றி கட்ட மாதிரி
11: நன்றி கட்டு போச்சு பாருங்களேன்.
3: ஆமா, வேற நட்பை தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆமா ஆமா, அப்படித்தான ஒரு சமூகம் இருக்கு.
11: ஒரு வர்த்தக பங்காளி நாடாக இருந்து கொண்டு இன்றைக்கு கனடா வேறு பங்காளிகளை தேட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது.
3: கண்டிப்பா மனிதர்கள் நன்றியோட அடிக்கிறார்கள், அது மாற்றிக்கருத்தில்லை. ஏனென்றால் அவர்கள் இருப்பதனால் தான் இந்த உலகம் சுற்றி கொண்டு இருக்கிறது இப்பொழுதும்.
11: நிச்சயமாக நிச்சயமாக.
3: நம்பி கட்ட மனிதர்கள் வாழ்வதால் தான் இப்ப போரும் கணக்கு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப நாங்கள்

0: அவர்களாக இருந்தால் இதில் இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியை கேட்பது என்று சொன்னால் நீங்கள் வேறு வழிகளில் கேட்க வேண்டும் என்பதனை உங்களுக்கு தாழ்மையோடு சொல்லிக் கொள்கின்றேன். இணைந்து சிறப்பிக்கலாம். அடுத்த நேர் நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம். வணக்கங்கள் சோதியம்மா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். உங்களுக்கும் மிகுந்த நன்றி தியாகராஜா அவர்களே. நிகழ்ச்சிகளில் இணைந்து சிறப்பிக்கிறதுக்கு எப்பொழுதுமே அந்த பேரன்புக்கும் நன்றி. சொல்லுங்க.
1: உங்களுக்கு எங்களுடைய நன்றி நல்வாழ்த்துக்கள். அத்தோடு சிஎம்ஆர் வானொலி அறிவிப்பாளர்கள், பத்து பெருமக்கள், எங்களுடைய நேயர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் குடும்ப சார்பிலே இனிய நன்றி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று மனித நேயம் இல்லையாண்டு கேட்கிறீர்கள். மனித நேயம் இருக்கின்றது தான், இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணிலே நாங்கள் இவ்வளவு துன்பம் துயரத்திலே வந்து இந்த மண் எங்களை அரவணைத்து இன்று வரை எங்களை அரவணைத்த கையோடு தான் நாங்கள் அவர்களோடு இணைந்து ஓடுகின்றோம். அந்தபடியால் மனித மனம் சாகவில்லை. ஆனால் முதல் மந்த நேயர் சொன்ன மாதிரி அந்த பக்கத்து நாடுகளே இருக்கிறது, அவர் என்ன செய்வது, ஒரு சிலர் இருக்கிறார்கள் தானே, என்ன அஞ்சு விரலும் முண்டு போகலே இல்லை. அதுபடியால் ஒருவர் செய்கிற இதை இந்த உலகம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியால எல்லாரையும் நாங்கள் கணக்கெடுக்க முடியாது. அதுபடியால எங்களுக்கு அடுத்த இன்னொருத்தர் வந்து எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராகத்தான் இருப்பார். ஆனால் ஒருவர் கையில் கை விரிச்சால் அடுத்தவர்கள் எங்களை அணைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பது கடவுள் அப்படித்தான் படைத்திருக்கின்றது இந்த பூமியை. இப்போ நாங்கள் எல்லாம் அடித்து திரட்டி ஓடப்பட்ட நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த நாட்டிலே எவ்வளவு துன்பம் துயரம் இருந்தாலும் நிம்மதியாக படுத்துறங்கி இருக்கிறதுக்கு ஒரு எங்களுக்கு இந்த நாடு எவ்வளவு துணையாக இருக்கின்றது, எவ்வளவு அரவணைப்பாக எங்களை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றது நாடு எல்லாத்தையும் வந்து.
0: பெரிய நன்றி சொல்லணும் கனடாவுக்கு.
1: கனடாவுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல கடவுள்பட்டிருக்கேன். சொன்னோம் நாங்கள் அப்படித்தான் இருக்க மாட்டாங்க. ஒரு ஊர்லேயும் நாங்கள் பங்கர்களே ஊடி உறங்க முடியாமல் இருந்த நாங்கள் இங்கே இன்னைக்கு வந்து நிம்மதியாக உறங்கி எங்களுக்கு எல்லா சுதந்திரமும் தந்திருக்கிற இந்த நாடு, நாங்கள் எங்கேயும் போய் எங்கேயும் வரலாம். அப்படியான ஒரு நாட்டை நாங்கள் கைகூப்பி வணங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் இந்த நாடு நல்ல நாடு, எங்களை வாழ வைக்கின்றது. ஆனால் மனிதனையும் சாகவில்லை, ஏதோ இன்னும் எங்களோட உயிர்த்து தான் இருக்கின்றதான் நான் கடை எங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கு என்றது என்னுடைய கணிப்பு. ஆனபடியால எல்லோருக்கும் இந்த நன்றி நல்ல வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமுடன் இருக்க, எல்லோரும் நன்றி மறவாக மறவாமல் இருப்போம். எல்லோருக்கும் நாங்கள் மனிதராக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலே அனைவரும் வாழ வேணும் என்றதான் எங்களுடைய கருத்தம்மா.
0: அந்த நன்றி உணர்வு தான் மனிதன் ஐந்தறிவு ஜீவன்களுக்கே இருக்கிறது. அவ்வளவு பெரிய நன்றி.
1: நாங்கள் அதுகளை மறந்து நாங்கள் ஆராய்ச்சி நாங்கள் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அது கூட ஒரு பாதிப்பான நிலை.
0: மிக்க நன்றி தியாகராஜா அவர்களே.
1: மீண்டும் சந்தி போமாம்மா. நன்றி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் உங்களுக்கு நன்றி நல் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம் அம்மா.
0: மிக்க நன்றி. எல்லாருமே கொண்டாடுங்க கொண்டாடுங்க. அற்புதமான ஒரு நாள். அதிலும் இன்று நவீன யுகத்தில் பெற்று வளர்த்து ஆளாக்கி கல்வி கொடுத்து எல்லாமே செய்து பெற்றோரை அவர்களுடைய தியாகங்களை எல்லாம் மறந்து அவர்களுடைய முதுமை காலத்தில் அவர்களை தனிமைப்படுத்தி விடுவதும் ஒரு அவல நிலைக்கு உள்ளாக்குகின்ற பிள்ளைகள் இடம் நன்றி உணர்வு இருக்கிறதா? அது இன்றைக்கு இந்த நிலைமை அதிகமாக பல வீடுகளிலும் பார்க்கின்றோம். இங்கு மட்டுமல்ல, இங்கு அவது பராமரிப்பு இல்லங்களிலே அத்தனை வசதி வாய்ப்புகளோடும் பெற்றோர் வாழ முடியும். தாயகத்திலேயும் பராமரிப்பு இல்லங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் சில இடங்களிலே சேவைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி. ஆகவே இந்த மாதிரி பிள்ளைகளிடம் நன்றி உணர்வு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை இந்த நல்ல நாளில நான் முன்வைக்கின்றேன். இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கின்ற அடுத்த நேயர் நம்மோடு வணக்கம்.
2: வணக்கம் சுதன்.
0: இனிய வணக்கம் சுதன். மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கும். உங்களுக்கு நன்றி நவலல் நல்வாழ்த்தினையும் சொல்லிக் கொள்கின்றேன். சொல்லுங்க.
2: நீங்கள் எண்ணில் அக்கறை வைத்து அதை சொல்வதற்கு நன்றி. நான் அதை திருப்பி சொல்ல முடியாமைக்கு வருந்துகிறேன். அதை பற்றி கொஞ்சம் பொறுத்து தொடங்கின உடனே அவசரப்படுவேன் சொல்றேன்.
0: சரி சரி, கண்டிப்பா. ஆமாம்.
2: என்னண்டா எனக்கு இந்த விஷயத்துல இந்த உங்களுடைய திருவள்ளுவர் வந்து ஒரு அப்பாவி, ஆனா அவற்ற அக்காவிலே எனக்கு ஒரு பிடித்தம் இருக்கு. அவ தான் ஒரு அதிரடிக்காரி. அவ தான் அந்த அடிச்சு சொல்லுவா சில விஷயங்களை பாத்திரம் பாத்திரம் அறைந்து பிச்சை போடும். அந்த உதவி என்பதை வந்து அவ அந்த ஒரு எல்லாருக்கும் அந்த உதவி என்ற அந்த கவனமாயிரு, உதவி செய்யற விஷயத்துல கவனமாயிரு என்பதுல பாத்திரம் என்றது நாங்கள் வெறும் பாத்திரத்தை

0: சொல்லலாம். ஆனா நான் எங்களோட தமிழ்ல வந்து பாத்திரம்ன்றதுக்கு ஒரு கதாபாத்திரம் என்ற மாதிரி இருக்குது, அதாவது அவர் அவரார் என்றது. அப்ப அந்த அந்த வகையில உதவி என்றத வந்து நாங்கள் கணவர் உதவி செய்யறத பெற்றுக்கொள்றதுல கூட பயன் பெறுது என்னென்ன தலைவர்களும். என்னண்டா எங்கண்ட உறவுக்காரர்கள ரெண்டு பேர், ஒரு ஆண் ஒரு பெண், அவ எப்படி ஆப்பேன்டா தாங்களா தேடி வந்து நாங்களே கேட்காம சில உதவிகளை செய்வினோம். சரி பாமே வந்து சேர்க்கணும் ஏற்பா பண்ணிட்டு ஏற்ற முடிஞ்சா அதுக்கு பிறகு அவைய எங்களை முழுமைய அந்த ஒரு உதவி அதுக்கு பிறகு நாங்கள் அவைய எதிர்க்க போனமேண்டா இவருக்கு நாங்கள் இவ்வளவு உதவி செய்திருப்பேன். ஆனா இப்ப இந்த சொல்லு கேட்கிறேன் தொடங்குவினம். அப்ப எங்களை ஒரு தங்கண்ட இதுக்குல கொண்டு வரதுக்கான இதா கூட ஒரு உதவி வந்துட்டு அதனபடியே ஏற்கவும் பயமா கிடக்குது. செய்யறதும் வந்து மிக அந்தரமான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு மட்டும்தான் எங்கெண்ட இருக்கிற நிலைமை. இப்ப நாங்கள் எங்கெண்ட உறவு பொருளாதார உறவு நிலைமைக்கு வந்துட்டு, அதாவது எங்கெங்கண்ட வாழ்க்கை நிலைமையை நாங்கள் எப்படி காப்பாற்றுறதுன்றது. அப்ப உதவி செய்ய போறதுன்றத கூடவுமே பத்து தரம் யோசிச்சு போட்டுதான் செய்யணும். அதாவது நான் இந்த இத நன்றி இந்த என்ன சொல்றது உதவி இப்ப நீங்கள் கொண்டாடுற இது கொண்டாட விழா இப்ப நாளைக்கு என்ன அதுக்கு பேர் என்னன்னு சொல்றது தேங்க்ஸ் கிவிங் டே. இது இது வந்து உண்மையா இருக்கும் நன்றியை பரிமாறுறதுக்காக கொண்டாடுறது இல்ல. கனடா வந்து அது பிரிட்டன் வந்து கனடாவை ஆக்கிரமித்த நேரம், அவர்களுக்கும் அவர்கள் ஆதிக்குடிகளை கொலை செய்து கொண்டிருந்த நேரம் அவர்கள் சாப்பிடுவதற்கு இந்த டர்க்கி தான் கிடைச்சது. அப்ப அவர்கள் அந்த போரையும் ஒரு இன அழிப்பு யுத்தத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது அவர்கள் உண்ட கோழிக்கு அவர்கள் நன்றி செலுத்துகிறார்.
1: நிச்சயமாக மிக்க நன்றி உங்களுக்கு. நன்றி, வணக்கம். நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி, அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி என்று அற்புதமான ஒரு நன்னாள் கனேடிய தேசத்திலே கடைபிடிக்கப்படுகின்றது. நன்றி நவுலல் நன்னாள் தேங்க்ஸ் கிவிங் டே கடைபிடிக்கப்படுகின்றது 2026. அத்தனை அன்பு நேயர்களுக்கும் நாங்கள் மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தனை வர்த்தக பெருமக்களுக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிஎம்ஆர் வானொலி உங்க எல்லாருக்குமே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. தொடர்ந்து பேசி பார்க்கலாம். பொதுவாக நன்றியின் மகிமை சொல்லுங்கள் என்ற ஒரு தலைப்போடு நான் நிறுத்தி விடாமல் இன்றைக்கு அதையும் சொல்லுங்க. நிச்சயமாக அதுவும் சொல்லணும். சொன்னாத்தான் அது எவ்வளவுக்கு மென்மை மிக்கது அந்த மனித பண்பு என்பது தெரியும். அதே நேரம் இன்றைய உலகம் எப்படி இருக்கின்றது என்பதனை சுதன் கூட சிறப்பாக சமகாலத்தில் எப்படி இருக்கின்றது என்பதை சொன்னார். அப்படி பேசலாம். நிச்சயமாக அப்படி செய்பவர்களுக்கு திருந்துவதற்கும் விழிப்புணர்வுக்குமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே அடுத்த நேர் நமக்கு என்ன சொல்ல போனார் அவரோடு பேசலாம். பொறுமையோடு காத்திருக்கிறதுக்கு எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி, நான் திலகவதி அமுதராஜா பேசுறேன்.
1: இனிய வணக்கம் திலகவதி அம்மா, சொல்லுங்கள். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி உங்களுக்கு.
2: பிறந்த தாய் நாட்டு மண்ணுக்கு மறவாது நன்றி சொல்லிக் கொண்டு அடுத்து அங்களை அல்லப்பட்ட அந்த நாட்டில் இருந்து இந்த அடைக்கலம் கொடுத்த இந்த புண்ணிய நாட்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு சேவை செய்த அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த கனடாவில முதலாவது நன்றி நன்றி நன்றி ஆண்ட கடவுளுக்கு நன்றி. அத்தோடு இந்த இந்த நாட்டில் இருக்கும் என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இன்னைக்கு என்னை கூட்டிக் கொண்டு போய் மோளுக்கு கூட்டிக் கொண்டு போய் எனக்கு சப்பாத்து பிள்ளைகள் சப்பாத்து பிறப்பக்கள் டீ எல்லாம் வாங்கி தந்து செய்தாங்க. அவங்களுக்கும் அந்த நன்றியை சொல்லிக் கொண்டு எனக்கு பெரிய நன்றி. அது ஜோதி, எனக்கு பிள்ளைகள விட எனக்கு பேர பிள்ளைகள் செய்ய ஒரு பேட்டி கேட்டா அம்மாவுக்கு என்ன வேணும் பண்றது என்ன வேணும்னு அஞ்சு எனக்கு டீயை வண்டித்தாங்க சாப்பிடுங்க ஒண்ணு இல்ல டீ எல்லாம் வண்டி தந்து சந்தோஷமா போன் மோளுக்கு போனேன். எல்லாம் வண்டி தந்து லஞ்ச் இதெல்லாம் அதோட இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலோ குரோசரியோ முதலாவது எங்களுக்கு தேவை ஜோதி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அனைத்து உதவிகள். நான் வந்த காலத்துல இருந்து இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல் உள்ளுக்கு போனேன். நான் என் மூலம் எங்களுடைய அறிவு மூலமே எல்லாரும் அதில் விட இப்ப எங்கட சமூகங்களும் பிள்ளைகளும் வேலை செய்கிறீர்கள். அந்த அந்த மக்களுக்கு முதலாவது நன்றி சொல்ல உடனே நாங்கள் எங்களை போனோன்னா கண்டோன்னா பொங்கலை மாதிரி ஆதரிச்சு நீங்க தமிழாண்டு கேட்டவங்களுக்கு தகல உதவிகளையும் செய்யுங்கள். அந்த ஹாஸ்பிட்டல்லையோ அந்த டிஸ்பென்சர் வழியோ டாக்டர் ஃபேமிலி டாக்டர் வீடு வழியோ அந்த போனகளுமே ஒரு ஒரு டாக்டர் கிட்ட போனேன் தள்ளி டாக்டருக்கு ஜோதி அங்கே இருந்த பிள்ளை எங்கட பிள்ளை அதுவும் எங்களுடைய நாட்டு எங்களுடைய அயலுக்குள்ள உள்ள பிள்ளைதான் இருந்தது அவட மகள். ஆனா என்ன நான் அதை ஜோதி கேளட இந்த என்னடா இப்ப இல்லாட்ட முகமும் இந்தியன் சதை இவையில பலதையும் ஜோதி. ஆனா அந்த புள்ளி ஓடி வந்து என்ன கேட்டா நான் இன்னாட்ட மகள் உங்களுக்கு தெரிய இல்லையாண்டு ஓ தமிழ் பிள்ளை இன்னாட்ட மகள் எங்கட ஊர்ல பக்கத்து வீடு அவ அப்படியான பிள்ளைகளும் இங்க வாழுதல் இந்த மண்ணில் பிறந்து அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்றி சொல்லி கொண்டு ஜோதி. அடுத்தது சிஎம்ஆர் ஊழியர்கள், சிஎம்ஆர் ஊழியர்களை நாங்க தினமும் நெஞ்சில நினைக்கணும். அத்தனை நிகழ்ச்சிகளையும் அத்தனை சிறப்பாக சிறப்பாக
1: நன்றி
2: நன்றி சொல்ல கொண்டு கொண்டு எனக்கு ஒரு இது கலரோகன் வாசர் நீங்கள் ஜோதி செந்தில்நாதன் அன்னைவரும் அன்னைவரும் வந்து தமிழோட தமிழோட விளையாடி தமிழோட எங்களுக்கு நிகழ்ச்சிகளை தரும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஜோதி.
1: மிக்க நன்றி திலகவதி அம்மா, மிக்க நன்றி. மீண்டும் பேசலாம்.
2: நன்றி,
1: வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
3: இனிய வணக்கம் ஜோதி மங்கை.
1: அடடடா, உங்களுக்கும் மிகுந்த நன்றி. வரவேற்றுக் கொள்கிறேன். அம்மாக்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க, சிறப்பு சிறப்பு. மிக்க மகிழ்ச்சி மங்கை அவர்களே, உங்களுக்கும் நன்றி. சொல்லுங்க.
3: நல்லது. நான் திருக்குறளை தான் செய் நன்றி ஏறுதலை தான் ஒரு கவிதை வடிவில் கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த அதிகாரத்தை
1: சொல்லுங்க.
3: செய் நன்றி அறிதல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தான் ஒரு உதவியும் முன் செய்யாதிருக்க பிறர் தனக்கு செய்த உதவிக்கு விண்ணுலகையும் மண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாக முடியாது. உற்ற காலத்தில் ஒருவர் செய்த உதவி சிறிதெனினும் உதவிய நேரத்தை எண்ண அது இந்த உலகத்தை விட மிக பெரிதாக மதிக்கப்படும். என்ன பயன் கிடைக்கும் என எண்ணி பார்க்காமலே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரியதே. தினையளவு சிறிய உதவியை பெற்றாலும் அதன் பயனை நன்கு அறிந்தவர் அதை பனையளவு மிக பெரிய உதவியாக கருதுவர். உதவி செய்யும் அளவினால் சிறப்படைவதில் உதவியை பெறுபவரின் பண்பை பொறுத்ததே. குற்றமற்றவர் உறவை எப்போதும் மறக்கலாகாது. பேரிடர் வந்த காலத்தில் உறுதுணையாய் பேருதவி செய்தோர் நட்பை எப்போதும் விடலாகாது. உயர்தரத்தை எட்டிவிட்டால் நன்றி மறந்து உதவிய ஏணியை உதைத்து விடாதே. களங்கமற்ற உறவை மறந்து விடாதே. உலகில் கலங்குகையில் கை கொடுத்தோரை கைவிடாதே. வாழும் உலகில் வருந்துன்பம் போக்கியவரை ஏழேழு தலைமுறைக்கும் ஏழேழு பிறப்பிற்கும் ஏழேழு உலகமும் என்றென்றும் பேசிடுமே. நன்றி கடன் தன்னை நானிலத்தில் மறக்காதே. நன்மை செய்தோர் தீமை செய்யினும் அதை மறந்துவிடு. ஒருவர் கொடிய தீமை செய்தாலும் அவர் செய்த ஒப்பற்ற நன்மையை எண்ணி எண்ணிவிடின் மனம் மாறிவிடும். எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு. அதை செய்நந்தி மறந்தோர்க்கு இவ்வுலகில் வாழ்வில்லை. நன்றி மறப்பது நன்றன்று. என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நந்தி கொன்ற மகற்கு. நன்றி உதி வணக்கம். அடுத்தது இந்த நன்றி நவிலம் தினத்தில் கனடா தேசத்துக்கும் ஒரு சிறிய வார்த்தை சொல்ல போகின்றேன்.
1: கண்டிப்பா சொல்லுங்க.
3: தமிழர்கள் எங்கள் குலப்பண்பை கனடா தாங்குகையில் இமையாய் போற்றி வணங்கிட வேண்டாமோ? சகதி புனலில் போரில் தத்தளித்த தமிழினத்தை அகதியாய் கைதூக்கி இணைத்த அன்னையே வாச. மானுடம் மகத்துவம் மனிதாபிமானம் வளரும் தேசம், வன்முறையும் இனப்பகையும் வருத்தா தேசம், தானியம் பயிர்வகை கனிவளமும் மிகுந்த தேசம், மானியமும் மருத்துவமும் வழங்கும் தேசம், மனதொடு ஒன்றி வாழும் மணிநிலம் வாழ்க வாழ்க. நன்றி யோகி.
1: மிக்க நன்றி மங்கை அவர்களே. மிகச் சிறப்பாக செய் நன்றி அறிதல் அதிகாரம் அறத்துப்பாலில் 11வது அதிகாரத்தை அப்படியே கவியாக்கி கொண்டு வந்து ஒப்புவித்திருக்கிறீங்க இந்த செய் நன்றி அறிதல் நாளிலே. மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. உங்களுடைய அந்த தமிழ் பணிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகுந்த நன்றி. மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திப்போம்.
3: வணக்கம்.
1: அற்புதமான குரல் பாக்கள், எல்லாருக்குமே தெரிந்த குரல் பாக்கள் தான் அதிகமாக. அதிலே மிக இலகுவான குரல் பாக்கள். அதிலே தெய்வ புலவர் மூன்று விதமாக அந்த நன்றி செய்யாமல் செய்த உதவி என்று சொல்கிறார். ஒன்றிலே காலத்தினால் செய்த உதவியாக, இன்னொன்றை சொல்கிறார் பயன் தூக்கார் செய்த உதவி என்று, இன்னொன்று அந்த உதவியை மூன்று வகையாக அவர் சொல்கின்றார். நிச்சயமாக நாம உதவி செய்யாமல் இருக்க ஓடி வந்து உதவி செய்பவர்களுக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று சொல்கிறார். அடுத்ததாக காலத்தினால் செய்த நன்றி, அந்த சரியான காலத்தில் ஒருவனுக்கு உதவி சிறிதாக இருந்தாலும் அந்த தன்மை அறிந்தால் கண்டிப்பாக அது உலகத்தை விட மிக பெரிதாக நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம். அந்த நன்றி உணர்வினுடைய மிகுதியை அவர் அங்கே சொல்கிறார். மிக அற்புதமானது நிச்சயமாக. அடுத்ததாக பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது என்பதனை சொல்கிறார். நான் இது செய்தால் இது எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி பிரதி உபகாரம் எதிர்பார்த்து கைமாறு எதிர்பார்த்து செய்கின்ற உதவி எல்லாம் உண்மையிலே உதவி இல்லை. அப்படி நினைக்காமல் செய்பவர்களுடைய உதவி, அந்த அன்பை நாம் ஆராய்ந்து பார்த்தால், நயன் தூக்கின் அந்த நன்மைகளை ஆராய்ந்து பார்த்தால் நன்மை கடலினும் பெரிது என்று சொல்கிறார். ஆகவே மிக பிரம்மாண்டங்களை அவர் இந்த நன்றியின் மகிமையை போற்றுவதற்கு சொல்லி இருக்கிறார். வையகம் வானகம் ஞாலம் கடல் பாருங்க. ஆகவே அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய நன்றியுணர்வு எவ்வளவுக்கு பெரியது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமாம், நிச்சயமாக இதில் திருக்குறளை நீங்கள் எடுத்து கொண்டு செல்கிறது இந்த தலைப்புக்கு மிக பொருத்தமாக இருக்கு. அதுக்காக திருக்குறள் வகுப்பு என்று அல்ல, அப்பப்போ நல்ல அறம் வருகின்ற பொழுது திருக்குறள் கண்டிப்பாக முன்னிலை நிற்கும். நிச்சயமாக அதை தவித்து செல்வதும் நம்மால சில இடங்கள்ல முடியாம இருக்கும் இல்லையா? அது நல்லது தானே, எங்களுடைய சொத்து தானே. அது பேசுறதுல என்ன இருக்கு? உங்களுக்கும் அது பிடித்திருக்கிறது, பேசுகின்றீர்கள். கவிதையோடு வந்த மங்கி அவர்களுக்கும் நன்றி. இப்பொழுது நம்மோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், பேசுவீங்களா? வணக்கம், அடுத்த நேயர் எங்களோடு. வணக்கம்.
4: அதே போல
1: கேக்குறது புருஷோத்தமன் சொல்லுங்க.
4: இந்த நாட்டுக்கு நன்றியோட இருக்கணும், அதே போல வந்து எங்களுடைய அம்மா அப்பா சவையலுக்கு நன்றியோட இருக்கணும், எங்களுக்கு உதவியர்களுக்கு நன்றியோட இருக்கணும். அதே போல இப்ப இதை வேண்டாம் வேறு தொண்டையா கொஞ்சம் மூச்சு வாங்க. மற்ற இப்ப நாங்க வந்து இப்ப வெளியால யாருக்கு நாங்க உதவி செய்து போட்டு நாங்கள் எதிர்பார்த்து நன்றி எதிர்பார்க்க முடியாது. இப்ப நான் உதாரணத்துக்கு இப்ப நானே நிறைய பேருக்கு சில நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறேன் இந்த பர்சனல் விஷயமா கூட. அப்ப பிறகு நான் கவலைப்பட்டிருக்கிறேன் இவைக்கு செய்து நான் இப்படி இறந்துட்டேன். பிறகு என்னக்கு ஒரு கேள்வி இருந்தது என்றால், யாரும் வந்து என்ன கையை பிடிச்சு கொண்டே உதவி செய்ய சொல்லி என்ன கேட்கல தானே. நாங்களே செய்து போட்டு பேந்தேன் மற்றவைய புல சொல்லுவானு போட்டு நான் என்னால இப்ப எனக்கு சில பேர் இந்த உதவி செய்து ஏமாற்ற கூட நான் அவைக்கு நான் தான் மன்னிப்பு கேட்டேன். நீங்க வந்து உதவி கேட்கல தானே, நானே செய்து போட்டு அப்படி சொல்லாம. அதே போல நான் அந்த பறவைகளுக்கு சாப்பாடு வச்சுட்டு வைக்கிற புண்ணியம் அண்டு வீட்டேன்னு சொல்லுவேன். பிறகு ஜோதிச்சன் அது அது நாங்கள் புண்ணியத்தை நோக்கி செய்யறதெல்லாம் அது உதவி இல்லை ஒன்றுமில்லை. நான் அந்த பாத்தி எல்லாம் நான் வந்து இப்ப என்ன செய்ய கதைச்சு போட்டு நான் கதைக்கு என்ன நான் இப்ப திருத்தி கொண்டு வான் இங்கு எங்க புலவுறான்னு சொல்லி அப்ப நான் வந்து கதைச்சு போட்டு ஜோதித்தன் பறவை வந்து என்ன கேட்டதா சாப்பாடு இல்ல நானே வச்சுட்டு இப்படி புண்ணியம் என்று சொல்லுவான் என்று போட்டு அந்த பாத்திய நீக்கினேன். அதே போல எந்த உதவி இப்ப நாங்க வந்து யாருக்கும் உதவி செய்து போட்டு இப்ப சிலாக்கள் வந்து ஒரு சின்ன உதவியை செய்து போட்டு இன்னாலான வளர்ந்தது அன்றோட வேதனை படையக்குள்ள அங்க வந்து அந்த நாங்க வேதனை படைக்க இன்னொரு ஆளுக்கும் பாதிக்கும். அப்ப எங்க ஒழுக்காதான் இந்த பூமியில வாழ போறோம், எதற்காக நாங்கள் வேதனைப்பட்டு மற்றவன் வாழ்க்கையை அளிப்பான். நாங்கள் அவனும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கோம் நினைச்சா இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும் என்று சொன்னால் அவனே நல்லா வச்சிருக்கும் எங்களே நல்லா வச்சிருக்கும். அதுதான் நான் முந்தி ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நான் இப்ப என்னையே கேள்விகள் கேட்டு கேட்டு அப்ப நான் ஒரு வாத்திய விட ஜோசிப்பேன் நம்புற வாத்தியால என்னோட வாழ்க்கையை அழிஞ்சு போட்டு நான் என்னத்தை சாதிக்க போறேன். அப்ப அப்ப நான் இப்ப எனக்கு அதன் திட்டி சவிச்சா கூட நான் சொல்லுவேன் இது வந்து இன்றைக்கு இந்த பிரபஞ்சமோ இறைவனோ இவர்களால் எனக்கு வழங்கணும் என்று தீர்ப்பு இருந்திருக்கு அவ்வளவுதான் கண்டு போட்டு கடந்து போய்கொண்டிருப்பேன். மற்றது எந்த உதவிகளும் இப்ப சில பேர் வந்து இப்ப எனக்கு ஆரம்பத்துல வேலைகள் தந்தவை சிலாக்கள் அப்ப அவை தந்தது இப்ப அவை 5 ரூபா சம்பளம் என்றால் நான் 20 ரூபாய்க்கு வேலை செய்திருப்பேன் அப்படி முடிஞ்சிருப்பேன். அதுக்கு நன்றி கடன் நான் இருப்பேன் அவர் கோப்பி வேண்டி தந்தா நன்றி கடன் இருப்பேன். ஆனா அதுக்காண்டி அவை வந்து தொடர்ந்து தொலைபேசி எடுத்து 8 மணித்தியா 9 மணித்தியா எல்லாம் கதைச்சு கொண்டு எல்லாம் இருக்க அனுப்பினேன் பெருந்தெருவுல போயக்குள்ள. அப்ப நான் சொல்லுவேன் உங்களோட நான் தொலைபேசியை கதைச்சு கொண்டிருந்தா நான் இந்த எனக்கு இந்த இறைவன் தந்த வாழ்க்கையை நான் நாசம் செய்யறேன். நான் அந்த அந்த நேரத்துக்கு வீணாக்குறேன் இந்த நேரத்தை. ஆனா முந்தி நான் அறியாம செய்த நான் இப்ப நான் அந்த தவறு அப்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யணும் உதவி. மற்றது அவர்கள் நல்லா இருக்கணும் என்று செய்து போட்டு மற்றது நாங்களே அவர்களுக்கு ஒரு ஆபத்துக்கு ஒரு உதவிக்கு செய்து போட்டு பிறகு அவர் எங்களுக்கு நன்றி கடனாக இருக்கணும் என்றால் அது நான் மட்டும்தான் வாழையாடக்கூட. நாங்கள் எங்களுக்கு உதவி செய்தவையோனாலும் அவமதிக்க கூடாது. நாங்களும் நல்லா இருக்கணும் அவையும் நல்லா இருக்கணும் நினைக்கணும். மற்ற எல்லாரையும் மனசால பாராட்டோட நன்றி.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி புருஷோத்தமன். மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம். ஆமாம், நீங்களும் 12:30 வரைக்கும் இணைந்து கொண்டு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கலாம். நேர்களே, இன்றைய உலகமே தன்மையது. நன்றியுள்ள மனிதர்கள் நிறைந்த உலகமா அல்லது நன்றியை மறந்து செல்லும் மனிதர்களால் மனிதர்கள் இருக்கின்ற உலகமாக இன்றைக்கு மாறிக்கொண்டு போவதா இது அதிகமாக எப்படி நீங்க உணர்கின்றீர்கள்? பேசலாம் தொடர்ந்து சில விளம்பரங்களை அடுத்து.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நிலாமுற்ற உரையரங்கில் நன்றியின் மேன்மை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது அடுத்த நேயரங்களோடு வணக்கம் வணக்கம் வணக்கம் பேசுவீங்களா? திரும்ப திரும்ப அப்படிலாம் செய்யக்கூடாது, சொல்ல சொல்ல குழந்தைகள் மாதிரி பெரியவர்கள் எல்லாம் செய்யக்கூடாது இல்லை. சரி, ஆகவே இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. இன்றைய உலகம் நன்றியால், அதாவது நன்றியுள்ள மனிதர்களால். இப்பொழுது ஏற்கனவே கூட நாம் பேசியிருந்தோம் இன்றைக்கு பெற்றோரை மதிக்காத பிள்ளைகள், அந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கின்ற உலகமாக இன்றைய உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது நிச்சயமாக. அன்றைக்கெல்லாம் ஆசிரியர்களிடம் எவ்வளவு குருவுக்கு குரு பக்தி இருந்தது. இன்றைக்கு அது இல்லை என்று சொல்லவில்லை. இந்த டிஜிட்டல் உலகம் குருவுக்கான ஒரு மதிப்பை இன்றைக்கு குறைத்து கொள்கின்றது பல மாணவர்களிடம், இல்லையா? அது கூட மாணவர்கள் இப்பொழுது தாயகத்திலும் சரி ஆசிரியர்களை அவலட்சணப்படுத்துவதும் அந்த மாதிரி பொது வழியிலே ஆசிரியர்களுக்கான மரியாதை குறைச்சலை ஏற்படுத்துவது, அவர்களை பற்றி இணையத்தில் தேவையற்ற அவமரியாதைகளை ஏற்படுத்துவது, அப்படியான ஒரு உலகமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கு. பேசுறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு நீங்க எல்லாரும் பாடியாது இது நட்பு உறவினர்கள் என்று சொல்லி போய்கொண்டிருப்பீங்க, கொண்டாடிட்டு இருப்பீர்கள். இருந்தாலும் இந்த பொழுதிலே அந்த நன்றி உணர்வோடு நம்மோடு இணைந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை தொய்வின்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று வருகை தந்த அத்தனை அன்பு நேயர்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றியினை சொல்லிக் கொள்கின்றோம். இப்பொழுது ஒரு சில விளம்பரங்களை அடுத்து அடுத்த நேயரோடு பேசலாம்.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: தொடர்ந்து அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம் ஜோதி மேடம்.
1: இனிய வணக்கம். யார் பேசுறீங்க?
6: நான் ரமேஷ் பேசுறேன்.
1: இனிய வணக்கம் ரமேஷ், உங்களை வரவேற்கின்றேன். அதே நேரம் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லுங்க.
6: ஓ, என்னன்னா நான் சரியா மந்து போனேன். சௌரங்காலையும் பிரன்சாலையும் என்னன்னா சௌரங்கள் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிதான் நான் நந்தி என்றது இல்லை. நான் அதால கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டு எல்லாம் விளத்தித்தன் எனக்கு பொறுத்து போச்சு. நண்பர்கள் கனடா வந்த புத்தில் நாங்கள் கனவிற்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, வேலையெல்லாம் அடுத்து கொடுத்து தண்டு அதெல்லாம் கொடுத்து. இப்ப ஒரு டாலர் இருந்தாலும் இந்த மெத்தை ஏமாத்துறதுன்றது வந்து ஒரு கூடாத விஷயம் என்ன. நான் இதுவரையும் ஆயிரத்தி ஒரு டாலர் ஏமாத்தினு அதெல்லாம் ரெண்டு வயசு கொண்டு இருக்கிறேன். ஒரு ஆளும் ஒரு டாலர் ஆயிரத்தி கூட குழாண்ட காண்டி. அப்ப எங்களை நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறாது, எங்கள்ட்ட ஏமாத்தினா எப்படி இருக்கும்? எந்த விதத்துல நம்பிய ஏற்றுக்கொள்றது இதுல
1: அப்படி இருக்கிறார்கள் உங்களுக்கு?
6: ஓ, நிறைய நிறைய ஏமாத்திருக்காங்க. என்ன
1: சகோதரன்
6: தம்பிக்கு நான் மூணு பேரும் ஹெல்ப் பண்ணினான். அம்மாவுக்கு 10 நாள் சமைச்சு கொடுத்தான் சிங்கோல. அவன் வந்து அம்மாவுக்கு முன்னால சண்டை. நான் வயதுவனாக்களோட நான் நிறைய ஹெல்ப் பண்ண அப்படியான வேலை செய்யறேன். அப்ப எங்க அம்மாவுக்கு முன்னால நானும் மல்லுக்கட்டு சண்டை பிடிச்சிருந்தால் அம்மா வண்டியை போட்டிருப்பேன். அப்ப நான் சொன்னா காஞ்சி தங்கச்சி இருக்கு, நீ என்ன பொம்பளை பிள்ளை மாதிரி ஒன்று சண்டை பிடிச்சிருக்கிறான். அப்ப மற்றவங்க ஹெல்ப் பண்ணத்தானு வேணும், உனக்கு மூணு பேரும் ஹெல்ப் பண்ணி நான் அப்படி இதுகள் எல்லாம் கிடக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு விளத்துற முடியோட விளத்தியாச்சு.
1: மிக்க நன்றி ரமேஷ், உங்க வருகைக்கு மீண்டும்.
6: ஆனா சரியா நொந்து போனேன் ஃப்ரெண்ட்ஸ்களாலையும் சொந்த சோழங்களாலையும். நீங்களாவே சொல்றீங்க என்ன திருக்குறள் வகுப்பெடுக்கிற மாதிரி இருக்கு, நீங்களே சொல்றீங்க.
1: திருக்குறள் உங்களுக்கு பயனுள்ள உங்களுக்கு ஏற்கனவே மங்கை அவர்கள் கூட வந்து அழகா அதை ஒரு கவிதையாக கொடுத்தார். அதுக்காகத்தான் அவர்கள் வந்து சொல்கிறார்கள் ரமேஷ். சொல்றத கேளுங்க, இந்த உலகம் எதற்காக திருக்குறள் தோன்றியது சொல்லுங்க. அவற்ற கல்யாணம் புள்ள பெறுதெல்லாம் விட்டுட்டு நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. திருக்குறள் எந்த காலத்துல எப்படி எதற்காக தோன்றியது என்பதை ரமேஷ் அவர்கள் சொல்லுங்க.
6: மக்களை திருத்தறக்கும் என்ற காண்டியும் அவர் 2035 நினைக்கிறேன். ஆனா எல்லாரும் 2100 எல்லாரும் நான் இலங்கை
1: சரி மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக தோன்றிய இன்றைக்கு நீங்க சொல்றீங்கல்லாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் நன்றி கட்டவர்களாக போய்கொண்டிருக்கிறார்கள் என்று புரிகிறது தானே? அந்த இடத்துல இவர்கள் எங்களுடைய நேயர்கள் சொல்கிற குரல் பாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா? மனித மனத்துல மாற்றங்களை ஏற்படுத்துமா? அல்லது அப்ப பின்பு எதற்கையா அந்த கதை உங்களுக்கு திருவள்ளுவர்
6: நீங்களா சொன்னீங்க நான் சொல்ல இல்ல
1: என்ன சொன்னோம்
6: இல்ல நீங்க திருக்குறள் வகுப்புக்கு நீங்களே சொன்னீங்க
1: திருக்குறள் வகுப்பு தான் வகுப்பு தான் வகுப்பு என்ன தீமையான விஷயமா இல்ல தானே
6: இல்ல இல்ல நல்ல விஷயம்
1: மிக்க நன்றி உங்க வருகைக்கு எனக்கு புரியல ஏன் சிரிக்கிறீங்க
6: நான் சிரிக்கிறான் எனக்கு எப்பவுமே சிரிப்பு வேறு நான் துன்பத்திலும் சிரிப்பேன் இன்பத்திலும் சிரிப்பேன் அவளையிலும் சிரிப்பேன் எப்பவும் சிரிச்சு கொண்டு இருப்பேன் ஆனா எனக்கு நிறைய இதுகள் இருக்கு சோதனைகள் வேதனைகள் எல்லாமே இருக்கு குடம்பு நோய் எல்லாம் நிறைய இருக்கு ஆனா நான் சிரிச்சு கொண்டா இருப்பேன் என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியாது நான் சில பேரை பல
1: இன்னும் பக்குவம் வந்திருக்கும் மிக்க நன்றி
6: கேளுங்க இல்ல இல்ல இல்ல எனக்கு பக்குவம் எல்லாம் இருக்கு நான் சில நேரம் வேற தெளிவனை எல்லாம் ஃபாலோ பண்றேன் இவ்வளோ ஒரு நோவிலையும் இவ்வளோ ஒரு மன தைரியத்திலையும் ஒரு அன்பா ஒரு இதா காட்சியிலோடய முகமலர்ச்சியோட காட்சி வந்திருக்காரு
1: நான்
6: கணவரை எல்லாம் ஃபாலோ பண்றேன் நான் கண்டுபிடிக்கிற கஷ்டம் தலைவரை கூட ஃபாலோ பண்றேன்னா தெரியாது
1: ஆகவே திருவள்ளுவரையும் நீங்க பின்தொடர
6: ஃபாலோ பண்றேன் தான் அது நாங்க முஸ்பாத்திகளாம் கிடைப்போம் நாங்க திருவள்ளுவர்ல மதிப்பு வச்சுக்கிறோம் தான் நல்ல விளையாட்டு
1: மிக்க நன்றி ரமேஷ் உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம் நேரம் இப்பொழுது 12:24 இந்த உலகம் எப்படி இருக்கின்றது என்பதனை கேட்கின்றோம் இந்த நல்ல நாளில் நன்றியினுடைய மகிமையோடு மட்டும் நின்று இருக்க வேண்டும் இல்லை பரவாயில்லை இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை பேசுவது ஒரு விழிப்புணர்வு தானே அடுத்த நேயர் நம்மோடு இணைகின்றார் வணக்கம் வணக்கம் யார் பேசுறீங்க இனிய வணக்கம் வேலாயுதம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்களுக்கு மிகுந்த நன்றி நம்மோடு இணைந்து பயணிக்கிறதுக்கு சொல்லுங்க கேள்வி இல்ல தலைப்பு ஒன்று தந்திருக்கின்றோம் அந்த தலைப்பில் நீங்க உரையாற்ற வேண்டும் தலைப்பு கேட்கவில்லையா நீங்க இந்த உலகம் நன்றியுள்ள உலகமா இருக்குதா அல்லது நன்றி அற்ற மனிதர்கள் வாழும் உலகமா இருக்குதா எப்படி பாக்குறீங்க
7: அது இப்ப எல்லாம் நன்றி உள்ள உலகமா என்று நான் நினைக்கவில்லை நன்றி என்றால் கட்டாயம் நன்றி ஒரு எந்த உயிருக்கும் நாய பாருங்க நன்றி உள்ள நாயா இருக்கு
1: நாய்க்கு நன்றி இருக்கு வாலாட்டி கொண்டு அது எப்படி தன்னுடைய எஜமானுக்கு ஒரு புடி சாப்பாட்டுக்காக எவ்வளவுக்கு அது நன்றி உணர்வு உள்ள ஒரு ஜீவனா இருக்கு பாருங்களேன்
7: மனிதரா பார்த்தது நன்றி என்றது 75 இல்லை 25 இருக்கு அவர் முதல் நேர்கிறோம் அவரும் என்ன மாதிரி வந்து விட்டார்
1: மிக்க நன்றி வேலாயுதம் உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நீங்க பேச முடிந்தால் மட்டும் இணைந்து கொள்ளுங்க நேயர்களே நேரம் இப்பொழுது அல்லது இது ஒரு நீண்ட வார விடுமுறை நாள் எல்லாரும் மகிழ்ந்திருக்கிற ஒரு நேரம் இருந்தாலும் நீங்க கருத்து பகிர்வுக்கு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி தொடர்ந்து அடுத்த நேயர் நம்மோடு இணைகின்றார் வணக்கம்
8: வணக்கம்
1: வணக்கம்
8: வணக்கம் ஜோதி
1: ஆமாம் குழந்தை வேல் உங்களையும் அன்போடு வரவேற்கிறேன் உங்களுக்கு நன்றி சொல்லுங்க எப்படி இந்த
8: உங்கள் எல்லோருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் செய்யுமா அனைத்து தொகுப்பாளருக்கும் நன்றி கூறிக்கொண்டு நன்றி ஒருவருக்கு செய்த காலான் நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம் நின்று தளரா வளர் தெங்கு தான் உண்ட நீரை தலையாலே தான் பெறலாம்
1: அருமை அருமை
8: இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கணிப்பா நாம் ஊத்த தண்ணியை ஊற்றினாலும் கூட தென்ன மரம் எங்களுக்கு தேனாக இளநீரை தருங்க இதில் ஒரு ஒரு பிரபந்தம் இருக்கு இது ஒரு இயற்கை வளம் மிக்கதாக இருந்தாலும் கூட ஆறறி படித்த மனிதர்கள் இந்த நன்றியை மறக்கக்கூடாது. அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான். சில நேரங்கள் ஒருவர் அக்கா தங்கி தம்பி அண்ணன் எல்லோரை ஸ்பான்சர் பண்ணி இந்த நாட்டுக்கு வரவழைத்த பிறகு அவர் திருமணம் செய்கிறார் என்று நாங்கள் வைத்துக் கொண்டார். நாளடைவில் இந்த நாட்டின் நிலைமை தெரியாத அவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்து பண உதவி எல்லாம் செய்து அவர்கள் அவர் அதாவது ஸ்பான்சர் பண்ணியவரை நான் சொல்கிறேன், அவர் திருமணம் செய்யும் பொழுது ஓட்டாண்டியா இருக்கிறார். அவர்கள் எல்லாம் அந்த நிமிட நேரமே மறந்து விடுகிறார்கள். நன்றி. இதை நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில்
1: நடந்திருக்கிறது.
8: மற்ற இதை நான் சொல்லுவதாக இருந்தால், ஒரு இருண்ட வானத்திலே ஒரு வானம் பறந்து
1: கொண்டிருக்கிறது.
8: நிலைமை நீத்தனம் வாழ்வது இயற்கை என்றாலும் கூட அது ஒரு ஒரு புதுமையான வாழ்வில் நாம் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். இந்த கனடா மண்ணுக்கு நாம் முதலாவது நன்றி சொல்ல வேண்டும். இந்த காலை நாம் பதித்திருக்கிறோம். எவ்வளவு எங்களுக்கு சுகங்களை அள்ளி வீசும் இந்த கனடா நாடு.
1: ஆமாம், ஆமாம்.
8: என்ன சொல்லுவது என்று தெரியாமல் நான் வருகையில் ஸ்பான்சராக வந்து ரிஃபூஜியாக வந்து ஸ்பான்சர் பண்ணி என்னை இந்த நாட்டுக்கு இந்த காலை பதிக்க, அதாவது வெல்ஃபேர் வேணுமா, அதே நேரம் பென்ஷன் அது 65 வருடம் கூட. இப்பொழுது சில கேட்டகரி மாறிவிட்டதுதான் கால நீரோட்டத்திலே பினான்சியல் ப்ராப்ளம். அமெரிக்கா ஒரு வகை மார்பானியை பல பிரச்சனைகள் உள்ளாகி கொண்டிருக்கும் பொழுது வேலை பழு குறைந்து போயிருக்கிறார். 5 நாள் வேலை செய்தவர்கள் 3 நாள் கொடுக்கிறார்கள். 3 நாள் கிடைப்பவர்கள் வேலை இல்லாமல் 3 மாதம் ப்ரொஃபஷனல் பீரியட் அவர்களை இவ்வளக்குகிறார். எப்படி இருப்பினும் கூட எல்லாம் நன்மையாக வர வேண்டும், எல்லோரும் நல்லாக வர வேண்டும் என்று நான் நினைக்கும் ஒருத்தன் வருகிற 27ஆம் தேதி கனடா கந்தசாமி கோயில் மண்டபத்தில் 2 காட்சிகளாக தேன்சர் தேவானம் எல்லா நேர்களும் அறிய வேண்டும். எல்லா நேர்களும் வர வேண்டும் என வாழ்த்து கொண்டு நீங்கள் கொடுத்த அந்த ஆழமான ஒரு தலையங்கம் என்னை ஒரு நிமிட நேரம் மயக்கத்தில்
1: உங்க வருகைக்கும் மிக்க நன்றி. ஆமாம், சொல்லுங்க. எங்களோட தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு அதுக்கு இன்னொரு நன்றி. சொல்லுங்க, இந்த தலைப்புல என்ன சொல்ல விரும்புறீங்க?
9: முதல்ல எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், நல் வாழ்த்துக்கள். மற்றது நன்றி மறந்தாக்கள் தான் அதிகம். ஆமாம், அதை நான் ஆணித்தரமே சொல்லுவேன். ஏனென்று எனக்கு தெரியல, நான் நன்றி மறந்தது கிடையாது. மறக்கப்பட நன்றி மறந்தால் அதை விட கேவலமானது உணர்ச்சி எதுவுமே
1: இல்லை.
9: மற்றது எல்லோரும் நன்றியோட இருக்கிறது நல்லது. அதைத்தான் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். வேற கூடுதலாக சொல்ல நான் பெருசா விரும்பல.
1: நல்லது,
9: மீண்டும் எல்லோருக்கும் நன்றி, வளம், நல் வாழ்த்துக்கள்.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
9: நன்றி,
1: வணக்கம். ஆமாம், பெரியவர்கள் இணைந்து கொண்டு அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றமைக்கு மிக்க மிக்க நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே குழந்தைவேல் அவர்கள் கூட அவ்வையினுடைய ஒரு நன்றி ஒருவருக்கு செய்த காலம் நன்றி என்று ஆரம்பிக்கின்ற மூதுரை கூட எடுத்து வந்தார். அது கூட சிறப்பு. இந்த அரங்குக்கு அதுவும் அழகு சேர்க்கும் என்று தான் சொல்ல வேண்டும். குரல் பாக்கள் மட்டுமல்ல, இதர அறநெறி இலக்கியங்கள் கூட மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய அறங்கள் கூறுகின்ற அற்புதமான இலக்கியங்கள் நம்ம தமிழிலே இருக்கின்றன. அவற்றை நாங்கள் நினைவு கூர்ந்து அதில் உள்ள நல்ல பண்புகளை நாங்கள் முதல்ல கடைபிடித்தால் அதை பேச பேச எங்களுக்கு இன்னும் அது வாழ்க்கையில் வளம் சேர்க்கும், கடைபிடிக்கின்ற பொழுது இன்னும் வளம் சேர்க்கும். அதுவும் சிறப்பு இந்த அரங்கிலே அதனையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல நேயர்கள் அவற்றையும் எடுத்து வந்து கொண்டிருக்கிறீங்க, மிக்க நன்றி. இப்பொழுது அடுத்த நேயர் நம்மோடு. வணக்கம்.
10: வணக்கம் ஜோதி, நான் மதன் கேட்கின்றேன்.
1: இனிய வணக்கம் மதன், உங்களையும் அன்போடு வரவேற்கிறேன். எப்படி போகுது, எப்படி பாடி எல்லாம் வைக்கலையா நீங்க வீட்டுல? நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் கூப்பிட்டு அல்லது நீங்க போகலையா அவங்க வீட்டுகளுக்கு?
10: அந்த மாதிரி பாட்டி போய்கொண்டிருக்குது. என்னுடைய பாட்டி ரெட் பைனோட
1: போய்கொண்டிருக்கின்றது.
10: அருமையாக இருந்தது. என்ன பொறுத்தவில்லையா, செல்ல பிராணிகளை நாங்கள் எப்பவுமே செல்ல பிராணிகளாண்டுதான் கூப்பிட வேண்டும். அருமையான எங்களுடைய செல்ல பிராணிகளை அவர்களை மறக்க கூடாது. அவர்கள் எங்களுடனே ஒட்டி கொண்டிருப்பவர்கள். ஐயா, எங்கள் வாழ்க்கையில் திருக்குறள் போல, திருக்குறள் என்பது திருவள்ளுவர் என்பது அவர் சிவபெருமான்.
1: சரி சரி, அவர் ஒரு பக்கமா இருக்கட்டும், இருந்து நம்மளுக்கு ஒளி விட்டுட்டு நீங்க இன்றைய உலகத்தை எப்படி உங்களை கண்ணால பாக்குறீங்க, என்ன நடக்குது?
10: நடந்து கொண்டிருக்கிறது, எதுவுமே நல்லதா இருக்கு, நடப்பவே நடந்து நல்லதாக நடந்து கொண்டிருக்கும் ஜோதி. மற்றது நீங்கள் இன்றைக்கு வந்ததுக்கு அதுக்கு நாங்கள் உங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் டே சொல்லுவோம்.
1: நாம இல்லையா, அப்ப பாடல் மட்டும்தான் போயிருக்கும்.
10: பாடல் போய்கொண்டிருக்கும், முதல்ல அப்படித்தான் போய்கொண்டிருந்தது.
1: அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள் தானே, எல்லாரும் பிஸி தான் இந்த நாட்கள்ல. மதன், நீங்க என்ன சொல்ல போறீங்க?
10: தேங்க்யூ. என்ன பொறுத்தவரையில சகோதரங்கள், மற்றது உறவுகள், நண்பர்கள், அப்படி நாங்கள் எதுவுமே பிரித்து பார்க்க கூடாது. அவர்கள் எல்லாருமே என்ன பொறுத்தவரை இப்ப இப்ப நிலைமையில சூழ்நிலையில எல்லோருக்கும் தேவைகள் அதிகம். அப்ப அவர்கள் சில இடங்கள்ல சில பேருக்கு வருமானம் குறைவா இருக்கும், சில பேருக்கு வருமானம் கூடவா இருக்கும். அப்ப அவர்கள் சில பேர் அவர்களுடைய நடத்தும் திறன்களை வைத்து அவர்களை ஒப்பிடுவார்கள். இப்ப அது தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, சகோதரங்களா இருந்தாலும் சரி, இப்ப சில இடங்களில் அம்மா என்பது நாங்கள் போற்றக்கூடிய இது. ஆனால் அம்மா என்பது நாலு பிள்ளைகள், ஐந்து பிள்ளைகள் இருந்தால் நாலு பிள்ளைகளுடைய சரிசமனாக இருக்க வேண்டும். அப்ப அம்மா என்பது அம்மா தாய் தானத்தில் இருக்கும் போது, அப்ப அம்மா இப்ப ஒரு பிள்ளைக்கு ஒரு பாசம் கொடுத்து மற்ற மூன்று பிள்ளையையும்
1: புறக்கணித்தால் மாட்டார்கள் தானே மதன்?
10: ஆமாம், அப்படி இல்ல இல்ல, சில இடங்களில் அப்படி அப்படி சில இடங்களில் தாய்மார் செய்வார்கள். அப்படி அப்படி அப்படி தாய்மார் எல்லாருமே தாய் என்பது செய்வோம். ஆனா அப்படி இருக்கேக்க அது சில இடங்கள்ல சில தவறுகள் நடப்பது வழமை.
1: அதுல நாங்கள் ஒரு காரணம் இருக்குமேன்னு சொல்லுங்க. அந்த பிள்ளை, அந்த மகனும் மகளும் அவர் சற்று கண்டிக்கிறார் என்றா கூட அவனுடைய நல்ல நிலைக்கு அவன் வர வேண்டும் அல்லது என் மகள் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லுவார்கள், செய்வார்கள் சில வேலைகளை. அதுக்காக எந்த தாயும் எந்த குழந்தையையும் பிரித்து வேறு பிரித்து பார்ப்பது இல்லை,
10: பார்க்க மாட்டார்கள். அப்படி இருக்க சகோதரங்கள் சகோதரங்களை விட்டு ஒரு காலம் நீர் எடுத்து நீர் விலகாத என்று சொல்லுவார்கள்.
1: ஆனா பிள்ளைகள் பெற்றோரை பார்க்கறது இல்ல, அதிகமான பிள்ளைகள் இன்றைக்கு
10: இல்ல இல்ல இல்ல, அப்படி சொல்ல நீங்க அப்படி சொல்லுங்க.
1: பார்க்காத பிள்ளைகளும் இருக்கிறார்கள் தெரியுமா?
10: அது பார்க்காத பிள்ளைகளுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் பிள்ளைகளை வடிவா பார்க்கவில்லை என்பதுதான் அர்த்தம்.
1: அப்படி சொல்லக்கூடாது மதன்.
10: பெற்றோர்கள் பெற்றோர்கள் இல்லை, அவர்களுடைய விரும்பினதை கெடுத்து அவர்களுடைய அவர்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செய்து, மற்றது அவர்கள் அதை செய்யாவிட்டாலும் உள்ளூர் அவர்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். அவர்களை சுத்தி சுழண்டு கொண்டு கொடி மாதிரி பின்னி கொண்டிருக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளுக்கு. இப்ப நீங்கள் இப்ப அவர்கள் நல்ல சாமான கேட்டுக் கொண்டிருந்தாலும் அதை வாங்கி கொடுக்காவிட்டாலும் அவர்களுடைய அன்பு உங்க அவர் பிள்ளைகளை சுழண்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சுழண்டு கொண்டிருந்தா பிள்ளைகளை ஒரு காலமும் விலத்தி போக மாட்டார்கள்.
1: உங்களுடைய பார்வை அந்த மாதிரி சிறப்பாக இருப்பது நல்லது. மிக்க நன்றி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
10: நன்றி, வணக்கம் ஜோதி. நன்றி, வணக்கம்.
1: ரெட் பாயின் கையில இருந்தா இந்த மாதிரி தான் பேசுவீங்க. சரி சரி, இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்து இருக்கின்ற நேயர்கள் பாடல் கேட்டு மகளெல்லாம் அப்படி அழைப்பிலையும் காத்திருங்க. நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12:37. இன்று கனடாவிலே இன்று அக்டோபர் மாதம் 12 திங்கட்கிழமை கனடாவில் தேங்க்ஸ் கிவிங் டே நன்றி நவிழல் நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. அற்புதமான ஒரு நாள். நன்றி அறிதலுடைய மேன்மை குறித்து பல விடயங்களையும் பேசியிருக்கிறீங்க. இலக்கிய ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. சமகால விடயங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. சமகாலத்தில் உறவுகள் நட்புகள் எப்படி இருக்கின்றன, நன்றியோடு இருக்கிறனவா இல்லையா என்பதனை பேசியிருக்கிறீங்க. எல்லாருக்குமே மிகுந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம்.
11: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் புரோக்கர் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
12: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
13: Everything okay, no problem and jinam
14: bar kalam closing da tadikira nadik
15: customer you're trying to reach is not available.
16: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155 416-268-0155.
13: Last minute le closing cheyda Pradeep Selvathukku thanks.
14: செல்லம் இல்லடா செல்வம்.
13: சரி சரி.
17: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
18: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
19: என்ன யோசினை?
20: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
19: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
21: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
22: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
23: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
24: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: நேரம் இப்பொழுது 12:42. இப்பொழுது முதல் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடலோடு இணைந்து சிறப்பிக்கக்கூடிய உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெறப்போன்றது. இணைந்து சிறப்பிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4165-93-0055. இணைந்திருக்கின்ற நேயர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். மிக்க நன்றி எல்லோருக்குமே. எல்லாருக்கும் இந்த நன்றி நவிழல் நல்வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது நேயர் நம்மோடு வணக்கம்.
0: வணக்கம் ஜோதி, நான் கண்ணன் பேசுறேன். உழைப்பாளியல் படத்திலிருந்து உழைப்பாளியில அந்த படத்தை கேட்போம். அதுக்கு முதல் வந்து கனடா நாட்டுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு உங்களுக்கு சிஎம்ஆர் குடும்பத்துக்கும் தொழில் செய்த அனைத்து மக்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தை
1: கண்ணன் உங்களுக்கும் இனிமையான வாழ்த்துக்கள். உழைப்பாளி இல்லாத குறிப்பாக விவசாயிகளை நாம எப்பொழுதுமே நன்றி கூற வேண்டும். உழவர்களை கண்டிப்பா எல்லா உழைப்பாளிகளுக்காகவும் பாடல் வருகின்றது. மிக்க நன்றி.
0: நன்றி
1: வணக்கம்.

0: நேரம் இப்பொழுது 12:48 தொடர்ந்து அடுத்த நேரோடு பேச போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் சுதன்.
0: இனி வணக்கம் சுதன், சொல்லுங்க என்ன பாடல் வேண்டும்?
1: உன்னை தினம் எதிர்பார்த்தேன் என்ற பாடல். வணக்கம்.
0: ஆமாம் ஆமாம்
1: ஆமாம், உனைதினம் எதிர்பார்த்தேன் என்ற பாடல். என்னடா இப்ப அது காதல் காதலியோ நண்பர்களா இது ஏதோ உண்டாவும் இருக்கலாம், ஆனா ஒரு ஆளை எதிர்பார்க்கிற நேரம் அவைய சந்திக்க முடியலையோ கிடைக்கலையோன்னா அது ஒரு மனதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதைத்தான் இந்த பாடலுக்கு கேட்டவர்.
0: அப்படி யாரும் சந்திக்க முடியாம போனேன்னு நாங்க கேட்க மாட்டோம்.
1: சாதாரணமாக சாதாரணமாக மனிதர்கள் தானே எல்லாரும். நன்றி வணக்கம்.
0: யாரையும் எதிர்பார்த்திருக்கிறீங்க, அவங்க வராம விட்டுட்டாங்க, உங்களுக்கு வலிய கொடுத்திருக்கிறது. எப்பயோ ஒரு நாளங்கயோ மிக்க நன்றி உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம். ஆமாம், இங்கே ஒரு சில விளம்பரங்களை அடுத்து சுதனுடைய விருப்ப பாடல் வரப்போன்றது.
2: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-3092-94-94.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
6: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
7: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
8: அதேந்தே எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதிதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20% பிரீமியம் கட்டினா காணும்.
6: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249, 416-892-3249, குருநாதன் தேவராஜன்.

0: நேரம் இப்பொழுது 12:56. அழகான மற்றும் ஒரு பாடல் காந்தலுடன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து அடுத்த நேயரோடு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி.
0: இனிய வணக்கம். யார் பேசுறீங்க? இனிய வணக்கம் பூவி. உங்களுக்கு நன்றி. நவில நல் வாழ்த்துக்கள். எப்படி போகுது உங்களோட பாடி எல்லாம்? என்ன பாடல் வேண்டும்?
1: பாடல் விட முதல் நன்றி சொல்ல வேண்டிய பல பேருக்கு நன்றி சொல்ல
0: சொல்லுங்க சொல்லுங்க. தாராளம்.
1: என்னை பூமிக்கு கொண்டு வந்த தந்தை தாயாருக்கு நன்றி. அதே போல உனக்கு உணவு தந்த உழவனுக்கு நன்றி. அந்த உழவனுக்கு ஒளி கொடுத்த சூரியனுக்கு நன்றி. மற்றும் அந்த சீமார் வானொலிக்கும் நன்றி கூற வேண்டியிருக்குது. அது உள்ள கலைஞருக்கும் நன்றி கூற வேண்டியிருக்கு. மேலாம் தாளாட்டி வைத்துக் கொள்வதற்கு
0: தாளாட்டுறதுக்கா? எங்களை பார்க்கும்போது தாளாட்டுறாக்கள் மாதிரி இருக்கு. என்ன இன்னைக்கு எல்லாருக்கும்
1: எல்லாரையும் சொல்ல இல்லையே.
0: சரி பரவாயில்ல, அதுவும் நல்ல சேவை தானே. தாளாட்டி உங்களை நாங்க வளர்த்து கொண்டிருக்கிறோம். சரி,
1: எத்தனையோ பேர் படுக்கையில இருந்து இந்த பாடலை கேட்டு தூக்கத்துக்கு போயிருந்தானே.
0: நிச்சயமாக, நிச்சயமாக சொல்லவில்லை. உங்க மனசை தாளாட்டுகிறோம், உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறோம். கண்டிப்பா இந்த வானொலி இருக்கிறது, அதுல
1: நன்றி. அதோடு உதவி செய்யலாம், நன்றியை எதிர்பார்க்க கூடாது. எல்லாரும் வந்து தாக்கி பேசணும் அப்படி இல்லை. உதவியை செய்யுங்க, உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அந்த நன்றின்றதை எதிர்பார்க்காதீங்க. அது உங்களுக்கு எப்படியாவது திரும்பி வரலாம், ஏதோ ஒரு விதத்துல திரும்பி வரலாம். அவர்களாலும் வர வேணும் என்று இல்லை.
0: அருமை.
1: ஆனால் உதவியை செய்யுங்க, நன்றி எதிர்பார்க்காதீங்க. எல்லாருக்கும் வராது.
0: மனிதர்களும் இருக்க வேண்டும். உங்களுக்கு நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை. எனக்கு அதான் கேட்க போறீங்க அடுத்த பாடல்.
1: ஆமா, அந்த பாடலுக்கு நன்றி.
0: அது ஒரு காதலுக்கு.

0: சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். மிக்க நன்றி பூவி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நன்றி நவிலல் நாளிலே இணைந்திருக்கிறீங்க. அற்புதமான ஒரு நாள் நிச்சயமாக உளப்பூர்வமாக அதை நாம் அது அதனுடைய வரலாறு ஒவ்வொன்று இருக்கின்றது இல்லை என்று இல்லை. இப்பொழுது ஆரம்ப காலத்திலெல்லாம் ஐரோப்பிய பாரம்பரியத்தின்படி அறுவடைக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக இது கொண்டாடப்பட்டிருக்கின்றது. அதிலே உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வான் கோழி டர்க்கி சாப்பிடுவீங்க, அது நாளைக்கு சாப்பிடுவீங்க, இப்பயே சாப்பிட தொடங்கியாச்சுதோ தெரியும். ஆப்பிள் வந்து இதில் முக்கிய இடம் பெறுகிறது. அதே மாதிரி பம்ப்கின், பூசணிக்காய் முக்கிய இடம் பெறுகின்ற ஒன்று ஆக இருக்கிறது. இப்படியாக பல விசேடங்கள் இருக்கின்றன. கனடாவின் நாடாளுமன்றத்திலே 1957 ஜனவரி 31 அன்று அதிகாரபூர்வமாக சட்டம் இயற்றியது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தினுடைய 2வது திங்கட்கிழமை, அதுதான் நாளைய நாள், 2வது திங்கட்கிழமை கனடாவிலே இந்த நன்றி தெரிவிக்கும் நாள் அரசு விடுமுறை நாளாகவும் இருக்கின்றது. இந்த நன்றி தெரிவிக்கும் நாள் தேங்க்ஸ் கிவிங் கொண்டாடப்படுகின்ற ஒரு நாளாக இதில் எல்லாருமே குடும்பத்தோடு நண்பர்களோடு ஒன்று கூடி குதூகலிக்கின்றதும் அறுவடைக்கு பலன்களுக்கெல்லாம் இறைவனுக்கு நண்பர்களுக்கு நமக்கு பிடித்த எல்லாருக்குமே யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, உதவி செய்ய நினைத்தார்களோ, செய்யாமல் இருக்கிறார்களோ எல்லாருக்கும் நன்றி கூறிக்கொள்ளுங்க, கொண்டாடுங்க சிறப்பாக சிறப்பாக. அந்த நன்றி அறிதல் என்ற அந்த உன்னதமான பண்பு மிக முக்கியமானது ஒரு மனிதனையும் இல்லையா. இப்பொழுது புவி அப்படியே ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சு சொல்லிட்டார் யார் யாருக்கெல்லாம் நன்றி என்று. இப்பொழுது பாடலும் கேட்டிருக்கின்றார், அது மறுமலர்ச்சி திரைப்பட பாடல்.
2: நன்றி.

0: உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. ஹரிகரனோடு அமுதா இணைந்து பாடிய பாடல், அந்த பாடல் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம். இனிய இரவு வணக்கங்கள். மீண்டும் சோதியம்மா, நான் தியாகராஜா பேசுறேன்.
0: இனிய இரவு வணக்கம் தியாகராஜா அவர்களே, சொல்லுங்க இன்னும் பாடல்.
1: முதற்கண் உங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பிலே இனிய நன்றி நேரல் வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு துணையாக இருக்கும் மீண்டும் வேண்டிக் கொண்டு, நான் என்று படித்தால் மட்டும் போதுமா படத்திலிருந்து நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன்.
0: கண்டிப்பா
1: அந்த சந்திராசனும் சீனிவாச அவர்களும் இரண்டு பேர் பாடுறதா இருக்கும் அந்த பாடல்.
0: விளம்பரங்களை அடுத்து தரப்போம்.
1: நன்றிகளம்மா, ஒன்னும் கண்டிப்போம்.
0: மிக்க நன்றி.
2: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. சகாஜா வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா? சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
2: கற்பிக்கப்படுகின்றன. 3964-416-396-3344 talentaacademy.ca.

0: Dreamers, dare to face your fears.
1: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசெம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். அப்படின்ற

0: நேரம் இப்பொழுது 1:13 2 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடலோடு இணைந்து சிறப்பிக்கலாம். காத்து பொறுமையோடு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து அடுத்த நேயரோடு பேச போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் சிவபாலன்.
0: இனி வணக்கம் சிவபாலன், சொல்லுங்க என்ன பாடல்?
1: எனக்கு கண்ணை நம்பாதே மாட்டும் அந்த பாடல். முழுமில்லவருக்கும் நன்றி நவிழல் வாழ்த்துக்களும், அத்தோடு நவராத்திரி வாழ்த்துக்களும்.
0: நிச்சயமாக நிச்சயமாக, நவராத்திரி தினம் ஆரம்பித்து விட்டது. எல்லாரும் அதிகமாக விரும்பி அவர்கள் கடைபிடிப்பார்கள் கண்டிப்பாக, அதுவும் ஒரு புனிதமான விடயம். மிக்க நன்றி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். டி எம் சவுந்தரராஜன் பாடுகின்ற பாடல் இந்த பாடல்.

0: இப்பொழுது 1:17 டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்பட பாடல் கேட்டீர்கள். இப்பொழுது எங்களோட அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, சிவானந்தன்.
0: இனிய வணக்கம் சிவானந்தன் அவர்களே, உங்களுக்கு என்ன பாடல் இப்பொழுது வேண்டும்?
1: ஓ, நான் கேட்கின்ற பாடல் ஜோதி, அவதாரம் படத்தில இருந்து.
0: ஆமாம்.
1: தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம் மனசிலே என்ற பாடல், வாலி அவர்கள் எழுதியுள்ள இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா, பாடியிருப்பவர் இளையராஜாவும் எஸ் ஜானகி அவர்களும். இந்த பாடலை கேட்போம். மற்றது இன்றைய தினம் வந்து தேங்க்ஸ் கிவிங் டே. உங்கள் எல்லோருக்கும், எங்களுடைய நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், விற்பனையாளர்கள், ஓனர்ஸ் அண்ட் எல்லா விதமான கண்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.
0: மிக்க நன்றி. உங்களுக்கு ஒரு சில விளம்பரங்களை அடுத்து பாடல் வரும். மீண்டும் சந்தி.
1: நன்றி ஜோதி.
0: நன்றி, வணக்கம்.
2: Nissan head to head event ipardu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rogue 5 varadangalukku zero financial demo vaaganangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. ஸ்காபோவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.

0: நேரம் இப்பொழுது 1:26 உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டு மகிழ்வதற்கான நேரம் 2 வரைக்கும் தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, நான் கலந்து கேட்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். உங்களுக்கும் இனிய நன்றி நவலன், நல்வாழ்த்துக்கள்.
1: அதே மாதிரி இந்த நாட்டு மக்களுக்கும் கனடாக்கும் நன்றியோட இருக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன்.
0: மிக்க நன்றி காந்தி. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: காலமன்னன் படத்திலிருந்து உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லை.
0: சரி சரி, மிக்க நன்றி. ஒரு சில விளம்பரங்களையும் அடுத்து வரப்போன்றது பாடல். மீண்டும் சந்திப்போம்.
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: Looking for a career on the road? Leave Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ-DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
3: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: நியூ ரங்கராஜ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு 1 வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலைக்கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஜ் தங்க சுரங்கம். 647-947-2864.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.

0: நேயர்கள் இணைந்திருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியுடன். நேரம் இப்பொழுது 1:34. எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் கேட்டீர்கள், காந்தல் மன்னன் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. இப்பொழுது அடுத்த நேயர் எங்களோடு வணக்கம்.
1: நான் வந்து தொழிலாளமனவும் தொழிலும் 20 கோடி நிலவுகின்ற பாடலாம் கேட்க போறேன். அதற்கு முந்தைய நந்திகள் தினத்துல வந்து நாங்கள் எங்களோட முன்னோர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லணும் என்று ஆசைப்படுறேன். ஏனென்று சொன்னால் நான் இன்றைக்கு எதேச்சியாக முகநூலில் வந்து அந்த மலேசியா நாட்டு பிரதமர் அவர் வந்து அந்த திருக்குறளை சொல்லி ரெண்டாவது எல்லாரும் அப்படி அந்த எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதை பார்த்த உடனே உண்மையில நான் உண்மையா இந்த இன்னொருதான் எங்கட மொழிகளும் எங்கட இதுபோல படிக்கின்ற போது சொல்லுன்ற போதுதான் நாங்க எங்களுக்கும் ஒரு வேறு வித்தியாசம் அனைவரும் மேடம். அதை பார்த்த உடனே நான் ஜோதிச்சு நான் அந்த திருக்குறள் இந்த பொறுமதியே நான் உணர்ந்தேன். திருக்குறள் கம்பராமாயணம் என்னண்டா என்ன
0: மொழியையே எத்தனையோ வயிற்று இன மக்கள் நிறையவே கற்கிறார்கள் இன்றைக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட எந்த ஒரு வெளிநாட்டு தலைவர்களை சந்திக்கும் போதும் தமிழ் கலாச்சாரத்தை அது அரசியல் என்பதனை தாண்டி திருக்குறளை எல்லாம் உலக அளவில் கொண்டு சேர்க்கின்ற வகையில் திருக்குறள் நூல்களை பரிசளிப்பது அந்த மாதிரி அண்மையிலும் கூட இந்த 2026 செப்டம்பரில் புதுடெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கூட ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு கூட திருக்குறள் நூல் அதாவது ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பரிசளித்திருந்தார் என்று அறிந்தோம். அந்த மாதிரி நிச்சயமாக புருஷோத்தமன் சொன்னது நல்ல ஒரு விடயம். அவர்களே நாங்கள் எப்பொழுதுமே நினைவு கூர்ந்து நன்றி சொல்லிக்கொள்வது சிறப்பு. இப்பொழுது நாங்கள் புருஷோத்தமன் விரும்பி கேட்ட பாடல் துள்ளாத மனமன் துள்ளும் திரைப்படத்திலிருந்து வரப்போன்ற அந்த பாடலை கேட்போம்.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா. Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி,
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளிலிருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில்ஸ் மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில். 9 ஃபுட் சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 ஃப்ரீ அப்ளைன்சஸ், $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028. பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044.
3: நேரம் இப்பொழுது பின்னிரவு 1:44, 2:30 வரைக்கும் சொற்றிலம்பம் போட்டியிலே உங்களை சந்திப்போம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 10 பாடல் ஒன்று நிகழ்ச்சிக்காக நீங்க இணைந்து சிறப்பிக்கலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், நான் கழிவுவர்தன் கேட்கிறேன்.
3: இனிய வணக்கம் கழிவுவர்தன், உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
4: படம் இதய திருடன், பாட்டு அக்டோபர் காற்று, மற்றது எங்கட எல்லா மக்களுக்கும் வந்து இன்றைக்கு உழவர் தினம் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நானும் ஒரு விவசாயி என்ற முறையில பெருமைப்பட்டு கொள்றேன். வாய்ப்புக்கு நன்றி அங்கஜி.
3: மிக்க நன்றி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
4: ஆமா,
3: நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் எங்களோடு, வணக்கம். வணக்கம், அடுத்த நேயரை சந்திக்கின்றோம். வணக்கம், அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
5: வணக்கம், காசிநாதன் கதைக்கிறோம்.
3: இனிய வணக்கம் காசிநாதர், உங்களுக்கு நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல்?
5: எனக்கும் தம்பி என்று பேரும் ஐயோ நான் மறந்து கொண்டு பாட்டேன். பாட்டு முத்து நகி உன்னை நான் அறிவிப்பேன். என் தம்பி
3: முத்து நகையே உன்னை
5: நான் அறிவிப்பேன். அந்த பாடல் ஓ, அந்த கடைசியில அவளுக்கு கால், அந்த குழந்தைக்கு கால் இல்லாத செய்வத்தை வச்சுடுவோம்.
3: மிக்க நன்றி உங்களுக்கு.
5: நன்றி அம்மா,
3: நன்றி, வணக்கம்.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் அடிச்சினாம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்
3: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-இல் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-இல் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவிஐ-இல் மலரும் மொட்டுக்கள்
4: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில் முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்
5: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 குணா இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன
6: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும் அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன் இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு
5: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca
3: ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம் டெடிக்கேட்டட் லோட்ஸ் வீக்லி பே இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஜேபி டிரான்ஸ்போர்ட் 30 Lethbridge Drive Brampton 647-574

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். ஸ்கார்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி.

0: பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள், இடைத்தரகர்கள் எவரும் இல்லை, நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677.
1: இவ்வளவு நேரமும் உங்களுக்காக நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு பாடல் கேட்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் அனைவருக்கும் நன்றி. நவலால் நல்வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது முதல் 2:30 வரைக்கும் சொச்சிலம்பம் போட்டியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். கண்டிப்பாக நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக இணைந்து சிறப்பீங்க. பார்ப்போம் யாரெல்லாம் இணைந்திருக்க போன்றீர்கள். தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். 416-593-0055. இப்பொழுது இணைந்திருக்கின்ற முதலாவது நேரை சந்திப்போம். அதற்கு முதல் இந்த நிகழ்ச்சி எப்படி நடைபெறும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு எழுத்தினை வழங்குவோம். அந்த எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஒரு இடம், ஒரு அந்த எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஒரு பொருளையும் நீங்கள் சொல்லணும். அதை தொடர்ந்து ஒரு பாடல், பாடல் திரைப்படம், திரைப்பட பாடல், ஆண் பெயர், பெண் பெயர். இப்பொழுது எங்களோட முதலாவது நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ஜோதி. நான் புவி.
1: இனிய வணக்கம் புவி. எப்படி போகுது
4: வேலை? சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது.
1: சுமூகமா போகுது. இந்த நாள் வீட்டுல நிக்கணும் மாதிரி இல்லையா உங்களுக்கு?
4: வீட்டுல நின்றாலும் இதேதானே நடக்கும். அந்த நேரம் நித்திரை வராது.
1: தொலைத்து விட்டு திரிகின்றோம் எல்லாரும். கண்டிப்பா கண்டிப்பா நித்திரை நல்லா நித்திரை செய்யணும். சொல்லுங்க, நான் தான் சொல்லணும் உங்களுக்கு. தானா த என்ற குறியில் எழுத்து தருகின்றோம்.
4: தர்மபுரம்.
1: ஆமா.
4: தகடு
1: பொருள். ஆஹா. திரைப்படம்.
4: தம்பி. தம்பி படம்.
1: பாடல்.
4: தங்கத்தில் முகம் முயத்து சந்தனத்தில் முகம் புதைத்து மங்கே என்று வந்து நின்று முகோ
1: என்ன செய்ய
4: அழகோ
1: அழகோ. சரி சரி. அடுத்தது ஆண் பெயர்.
4: ஆண் பெயர் தம்பி முத்து.
1: பெண் பெயர்.
4: தங்கலட்சுமி.
1: தங்கலட்சுமி. லட்சுமி தங்கத்தை தான் தருவார். அதெல்லாம் தங்கலட்சுமி என்று சொல்லிட்டீங்க. மிக்க நன்றி புவி. இந்த சிறப்பித்தமைக்கு மனம்
4: நன்றி.
1: வணக்கம்.
0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
6: இல்லை.
5: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Unit G03 416-284-7000 416-284-7000.

0: நேரம் இப்பொழுது 2:10 தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். இனிய வணக்கம் சிவபாலன். சொல்லுங்க, எப்படி நித்திரை இல்லையா? இப்போதைக்கு இல்ல. சரி சரி, நித்திரையும் பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு நான் கொடுக்கின்ற எழுத்து ஈனா, ஈ என்ற குறில். ஆமாம் ஆமாம்.
1: இலங்கை பொருள் இழந்த படம். படம்
0: என்ன திரைப்படம் சொல்ல போறீங்க?
1: இதயகதி.
0: என்ன திரைப்படம் சொன்னீங்க?
1: இதயகதி.
0: இதயகனி சிறப்பு. அடுத்த பாடல்
1: இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ.
0: ஆமாம் ஆமாம். ஆண் பெயர்
1: இலங்கேஸ்வரர்.
0: பெண் பெயர்
1: இனியா.
0: மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்த நேரங்களோடு இணைகின்றார். வணக்கம். இனிய வணக்கம் இதயன். உங்களுக்கு இனிமையான நன்றி நவலல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: உங்களுக்கும்
0: திங்கட்கிழமை
2: இப்பதான் தொடங்க போறேன். தேக்கி ஆடு மாடு கோழிக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக்
0: கொண்டு
2: அவனுக்கு தள்ள
0: போறேன்.
2: திரைப்படம் வெளிக்கோட்ட வாலிபன். பாடல்
0: பாடல்
2: வருவாயாவியல் முருகா என் மாளிகை வாசலுக்கே. நல்ல பாடல்.
0: வரதாஜினி. மிக்க நன்றி. உங்களுக்கு
2: அடுத்த
0: நேரங்களோடு வணக்கம். உங்களுக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லது. குரல் கேட்டதுல மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன நான் தான் சொல்லணும்? ஆனா என்று எடுத்துக்
1: கொடுக்கின்றேன்.
0: அழகன். மிக்க நன்றி தயஸ். உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
3: வணக்கம் சூரியம்மா. தியாகராஜா மீண்டும்.
0: இனிய வணக்கம் தியாகராஜா. எப்படி குட்டி தூக்கம் போட்டுட்டு வந்துட்டீங்களோ?
3: குட்டி தூக்கம் போட்டா மீண்டும் வரோம் நாங்க. வர
0: அப்ப என்ன செய்வீங்க? உடல் நலத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க தியாகராஜா. அவர்களுக்கு நாங்க கொடுப்பது தீனா, தீ என்ற குறில்.
3: திருக்கேதீஸ்வரம்.
0: பொருள்
3: பொருள் வந்து சிறுதலை.
0: ஆமாம். பாடல்
3: பாடல் வந்து திருடாதே பாப்பா திருடாதே.
0: ஆண் பெயர்
3: திருபளங்கம்.
0: பெண் பெயர்
3: திருமஞ்சம்.
0: என்ன இது, மறுபடியும் வந்த ஆண் பேரும் பெண் பெண் பேரும் சொல்லுங்க.
3: திருவளங்கம் ஆண் பேர், திருமஞ்சம் பெண் பேர்.
0: நன்றிகள்
3: வாழ்த்துக்கள்.
0: நன்றி தியாகராஜா. மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம். இனிய வணக்கம் காந்தி. உங்களுக்கு கொடுக்கின்ற எழுத்து ஆவண்ணா.
4: ஆவண்ணா. ஆவரக்கால்.
0: ஆமாம். பொருள்.
4: பொருள் ஆலயமணி.
0: ஆலயமணியை
4: பொருள் கிடைக்கிறது தானே மணிங்க.
0: சரி சரி நல்லது. திரைப்படம்
4: ஆலயமணி.
0: அடடடா எல்லாம் மணி மணியா வர போகுது. இப்ப திரைப்பட பாடல் ஆலயமணி. சரி, ஆண் பேரும் ஆலயமணியில வச்சு விடுங்க பாப்பா.
4: ஆலயமணி ஆலய ராசாத்தி.
0: சரி சரி, ஆண் பேர் வேற சொல்ல போறீங்களா?
4: பெண்
0: பேர். மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த நேரை இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம். நீங்க வேலையில நிக்கிறீங்களா புருஷோத்தமன்?
5: இல்ல இல்ல, நான் வெளியே நிக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கு நாங்க கொடுக்கின்ற எழுத்து ஊனா.
5: ஊனாவோ?
0: ஆமா, அல்ல கவில சொல்லுங்களேன் ஒரு இடம்.
5: மற்றது திரைப்படம் வந்து உலகம் சுற்றும் வாலிபன். பாடல் வந்து உன் பேர் சொல்லத்தான்.
0: உன் பேர் சொல்ல ஆசைதான் அந்த பாடல்.
5: ஆமாம்.
0: ஆண் பேர்?
5: ஆண் பேர் வந்து உருத்ரகுமார்.
0: பெண் பேர்?
5: பெண் பேர் வந்து ஊர்மிளா.
0: அது ஊவண்ணா.
5: ஊவண்ணா, ஓகே.
0: இனிய வணக்கம். மதனுக்கு நாங்க கொடுக்கின்ற எழுத்து சற்று கடினமா கொடுப்போம்
6: யோசிக்கிறேன். காரை நகர்.
0: பொருள்?
6: பொருள் காவடி.
0: ஆமாம். படம்?
6: காவடி எடுத்து ஆடிக்கொண்டுதான் இருக்குன்னு போறது.
0: அது முதலே சொல்லிட்டீங்க தானே, ரெட் வைனோட இருக்கிறீங்கன்னு சொல்லி.
6: காவன்னாவில காந்தன் எங்களை அன்பான அருமையான நேரர் இருக்கிறார் காந்தன். மற்றது காஞ்சனா படம், காஞ்சனா டூ, காஞ்சனா த்ரீ. மற்றது பெண் பேர் காஞ்சனா. மற்ற என்ன சொல்லணும்?
0: பாடல் சொன்னீங்களா?
6: காவன்னாவிலையா?
0: ஆமாம்.
6: காலமில் காத்திருப்பேன் உனக்காக ஒரு பாடல் இருக்குது.
0: மிக்க நன்றி மதன்.
6: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் இணைந்த சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. 2:30 பின்னதாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம் பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சிக்காக. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கலாம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111, 6473278111. சஹாஜா.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில். அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக், 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: Screamers, dare to face your fears.
1: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை போன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ், அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் October 9 to 31 நடைபெறும். இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
4: புதிய
1: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயா Fashion, 905-306-7052.
5: You're listening to Tamil FM on CMR FM 101.3.

0: நேரம் இப்பொழுது 2:30 இப்பொழுது முதல் உங்களை 10:00 பாடல் ஒன்று நிகழ்ச்சிக்காக இணைத்துக் கொள்ளப் போன்றோம். காத்திருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே நேரம் இவ்வளவு நேரம் சொற்றுளம்பும் போட்டிக்காக இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களோடு இந்த நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கின்ற முதல் நேயர், வணக்கம். கொஞ்சம் நலம் குறையல
1: குறையல குறையல குறையாது. விருந்தினர் வருதினம்
0: வீட்டுக்கா விருந்தினர் வர நான் நித்திரையா இருக்க போறேன். சிறப்பாக நடக்கும்,
1: சிறப்பாக நடக்கும்
0: சொல்லிக்கொண்டு சொல்லுங்க. இந்த பாடல் இந்த இலக்கம்
1: 6வது இலக்கத்துல படம் வந்து 1000 ஒருவன்.
0: ஆமா,
1: அதுல அது அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீத இனிமை கீதம் பாடுவோம், ஒருமை கீதம் பாடுவோம்.
0: மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றிகளம்மா, சந்திப்போம். வணக்கம்,
0: மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். எங்களோட அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஜோதியினர். புவி
0: இனிய வணக்கம். புவி, நீண்ட நேரமாக காத்திருக்கிறீங்க, அப்படி என்ன பாடல் கொண்டு வந்திருக்கிறீங்க?
2: நீலா நீலா அல்லல் வாணி தொங்கா நீலா நீலா, அந்த அந்த பாடல் தொடர்ந்து போகட்டும்.
0: முதல் யாரும் சொன்னார்கள் நீங்களா? நாங்க எல்லாம் உங்களை தாளாட்டுறோம், இப்ப நீங்க எங்களை தாளாட்டி நித்திரையாக்கி விட்டுருவீங்க மாதிரி இருக்கு.
2: இல்ல இல்ல, நீங்க தான் படிச்சேன்னு போகல தானே,
0: போக வைக்க போறீங்க போல எல்லாரும் சேர்ந்து. எந்த இலக்கம் உங்களுக்கு?
2: நாங்க விட மாட்டோம். மூன்றாவது
0: இலக்கத்துல வான் நிலா நிலா வாலிபம் நிலா. மிக்க நன்றி உங்களுக்கு.
2: நன்றி,
0: வணக்கம். கண்டிப்பா கண்டிப்பா.
3: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், you are in good hands with Allstate. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: நேர்கள் இணைந்திருப்பது 10:00 பாடல் ஒன்று நிகழ்ச்சியோடு. அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் சுதன்.
0: இனி வணக்கம் சுதன், சொல்லுங்க எந்த இலக்கம்?
4: முதலாவது
0: என்ன பாடல்?
4: தேடும் கண் பார்வை சகிக்க தேடு அந்த பாடல். எனக்கு முதல் வந்த புவி சொன்னதுல ஒரு சொல்லு மிஸ்ஸி, உன் வாலிபம் நிலாண்டுகர். மற்றது நீங்கள் அந்த சொச்சிலம்பத்துல நான் இதை வர முடியாம போயிட்டது. நீங்கள் போன முறை என்னை அவன் அவளை கேட்டு மடக்கிட்டீங்க, நான் ஒரு ஊர் கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்த முறை கட்டாயம் பெறுவேன், அவன் நான் கேளுங்க. நன்றி, வணக்கம்.
0: சரி சரி, மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம். அடுத்த நீர் எங்களோடு. வணக்கம்.
5: வணக்கம் சிவபாலன்.
0: இனி வணக்கம் சிவபாலன், சொல்லுங்கள் இந்த இலக்கம்.
5: இலக்கம் 2.
0: ஆமாம்.
5: படம் வரப்பிரசாதம்.
0: வரப்பிரசாதமா? ஆமாம்.
5: ஏசுவாஸ் பாடுகிற பாடல் கங்கை நதி ஓரம் ராமன் நடந்தான் இந்த பாடல்.
0: பின்னே சீதை தானும் நடந்தாள். அப்படியோ?
5: அப்படித்தான்.
0: அண்ணல் இருக்கும்டன்தான் சீதைக்கும் சொர்க்கம். கங்கை நதி ஓரம் ராமன் நடந்தார். மிக்க நன்றி உங்களுக்கு, அழகான ஒரு பாடல் அது.
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இப்பொழுது நாங்க அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் கண்ணன்.
0: இனிய வணக்கம் கண்ணன்,
6: சொல்லுங்க. வணக்கம், நான் முதல் மரியாதையில இருந்து வெட்டி வரும் பாசம்.
0: இலக்கம்
6: சொல்லுங்களேன். ரெண்டாவது
0: போய்விட்டது. இருக்கின்ற
6: மூன்றாவது
0: போய்விட்டது. 4, 5, 7, 8, 9, 10.
6: என்ன
0: திரைப்படம் சொன்னீங்க?
6: முதல் மரியாதையில இருந்து வெட்டி வரும் பாசம் அந்த பாட்டு.
0: முதல் மரியாதை. மிக்க நன்றி உங்களுக்கு.
6: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி கண்ணன், மீண்டும் சந்திப்போம்.
3: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
0: தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம், நான் உதயன்.
0: இனிய வணக்கம் உதயன், எப்படி இருக்கிறீங்க?
7: வணக்கம்.
0: ஆமா சொல்லுங்க, எந்த இலக்கம் வேண்டும்?
7: இலக்கம் 5. இதற்கு ரகுபதி ராஜாராம் திரைப்படத்திலிருந்து தங்கத்தீர் ஓடும் அழகி நீதி. ஒரு ராஜாத்தி கொலுசிருந்தாக என்ற பாட்டு.
0: மறுபடி சொல்றீங்களா? தங்க தேரோடும்
7: தங்கத்தேரோடும் அழகி நீதே அந்த பாடல்.
0: ஆமாம் ஆமாம், அழகா
7: அப்படியா பாட ஆசைதான்.
0: இன்னொரு வரி
7: என்ன? தங்கத்தேரோடும் அழகி நீதே, அது அங்கால ஒரு வசனம் தெரியாது.
0: அதுதான் பிரச்சனை. மற்றபடி பாட வருது
7: பாருங்களேன்.
0: சிறப்பு சிறப்பு, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி
0: நன்றி, வணக்கம். எஞ்சி இருக்கின்ற இலக்கங்கள் 7, 8, 9 மற்றும் 10. இணைந்திருக்கின்ற நேயர்களை நாங்கள் தொடர்ந்து சந்திக்க போன்றோம். அடுத்த நேயர் நம்மோடு. வணக்கம். இனிய வணக்கம் சிவா, சொல்லுங்க. உங்களுக்கு நன்றி. நவலால் நல் வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே. மறுபடியும்
8: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: ஆமாம் சொல்லுங்க. எந்த இலக்கம்? 7, 8, 9, 10.
8: 7வது இலக்கத்துல எம்ஜிஆர் பாட்டு, எம்ஜிஆர் சரோஜாதேவி இந்த நடிச்சு இருக்கிற அந்த பாட்டு வந்து ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். அந்த பாட்டு அன்பே வாதனைக்கு
0: மிக்க நன்றி உங்களுக்கு.
8: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து அடுத்த நேரை நாங்க சந்திக்க போகின்றோம். யாரென்று கேட்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் யோகி.
0: இனிய வணக்கம் யோகி, எப்படி இருக்கிறீங்க?
9: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன். உங்களுக்கு இனிமையான வாழ்த்துக்கள் சொல்லுங்க. எப்படி போகுது
9: உங்களுக்கு வாழ்த்துக்கள்
0: லாங் வீக்கெண்ட்? உங்களுக்கு
9: ஏதோ போகுதா?
0: வேலையோட நிக்கிறீங்க?
9: வேலை வேலை.
0: ஆமா ஆமா, புரியுது.
9: 7 நாளும்
0: வேலை, 7 நாட்களும் பரவாயில்ல. சரி, வந்துட்டோம். வேலை சேர்த்தான வேணும்
9: என்ன
0: இருக்கலாம் சொல்லுங்க. 8, 9, 10.
9: எனக்கு 10 நம்பர்ல உன் புன்னகை போதும் அடி சில பூக்களும் பூக்கும் அடி. நான் பாஸ்மார்க் படம் வந்து
0: நினைக்கிறேன். மிக்க நன்றி யோகி.
9: நன்றி நன்றி
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து அடுத்த நேரை நாங்க சந்திக்கின்றோம். யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
10: வணக்கம் காந்தி.
0: இனிய வணக்கம் காந்தி, சொல்லுங்க. 8, 9.
10: 9வது நம்பர். எல்லாரும் எம்ஜிஆர் படம் பாடல் கேட்டேன். நான் வந்து சின்ன பாடம் ஒன்று கேட்போம் வந்தேன். குத்து படத்திலேருந்து போட்டு காத்து மதனுக்காண்டி கேட்போம்.
0: மகளுக்கா?
10: மதனுக்கு.
0: உங்க மகனுக்காகவா?
10: இல்ல இல்ல, மதன் மதன் உங்களோட நேயர் மதன்.
0: மதன் போட்டு தாக்கிட்டு தான் இருக்கிறாரு அங்க.
10: அதான் போட்டு தாக்கு டான்ஸ் போடட்ட.
0: அதுதான் அதுதான். சரி சரி, மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். பல நேர்கள் காத்திருக்கின்றீர்கள். இன்னும் ஒரே ஒரு நேரம் மட்டும் இணைக்கலாம். இனிய நேர்கள் தொடர்ந்து இணைந்து இருந்து வாக்களித்துக் கொண்டு நீங்க செல்லலாம். இப்பொழுது அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம்.
0: இனிய வணக்கம் சொல்லுங்க. 8வது இலக்கம்
11: வணக்கம்.
0: அழகான பாடல்கள். தேடும் கண் பார்வையை தவிக்க துடிக்க என்ற பாடல் இரண்டாவது கங்கை நதியோரம் ராமன் நடந்தான். மூன்றாவது வான் நிலா நிலா உன் வாலிபம் நிலா. அடுத்து நான்காவது பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து அது எப்படி ஆரம்பிக்கிறது அந்த தான் பிரச்சனையாக இருக்குது. பார்க்கலாம், முதல் மரியாதையில் இருந்து அது சொல்லாட்ட இந்த மரியாதை போயிடும் இல்லையா. முதல் மரியாதை ஆகவே முதல் மரியாதையிலிருந்து வெற்றி வேறு வாசம் விடலை பிள்ளை நேசம் அந்த மாதிரி வரக்கூடிய பாடல். அடுத்ததாக வருகின்ற பாடல் ஐந்தாவது தங்க தேரோடும் அழகினிலி. ஆறாவது அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். ஏழாவது ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். அடுத்ததாக முஸ்தபா முஸ்தபா டோன்ட் ஷுவரி முஸ்தபா என்று வருகின்ற பாடல். ஒன்பதாவது பாடல் போட்டு தாக்கு. அது அடுத்து பத்தாவது உன் புன்னகை போதுமடி சில பூக்களும் பூக்குமடி அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பாடல். இப்பொழுது இணைந்து காத்திருக்கின்ற நேயர்களே நாங்கள் சந்திக்க போகின்றோம். முதலாவது நேயர்களோடு வணக்கம்.
11: வணக்கம். முதலாவது ஒன்று மூன்று அஞ்சு
0: ஒன்று மூன்று ஐந்து. மிக்க நன்றி உங்களுக்கு.
11: நன்றி
0: வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
12: வணக்கம் அம்மா, நான் தியாகராஜ பேசுறேன். எனது ஆறாவது தவிர்த்து அனைத்துக்கும் வாக்களிக்கிறேன் அம்மா. மற்றும் அந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அது அன்பை வாதலான அந்த பாட்டு அதை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தை சார்பிலே இனிய நன்றி நம்மளால் பாட்டுகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம்மா. மீண்டும் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம்.
0: மிக்க நன்றி தியாகராஜா.
12: வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் உங்களுக்கு பக்கத்து நியாய இருந்து நிகழ்ச்சியை நடத்த உதவ வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறோம்மா. நன்றிகள் வாழ்த்துக்கள் சந்திப்போம்.
0: மிக்க நன்றி மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
13: வணக்கம் ஜீதி, நான் புவி.
0: இனிய வணக்கம் புவி, சொல்லுங்கள்.
13: ஒன்று
0: ஆமாம்
13: இரண்டு ஆறு ஏழு ஒன்பது
0: ஒன்பது. முதலாவது பாடல் தான் உங்களுக்கு பிடித்திருக்கின்றது. தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க சரி பார்க்கலாம். மிக்க நன்றி. அடுத்த நேரங்களோடு வணக்கம். வணக்கம் சிவபாலன், இதோட நீங்க நித்திரை போகலாம். மிக்க நன்றி எல்லாருக்குமே. சொல்லுங்க என்ன பாடல்.
14: இலக்கங்கள் ஐந்து ஏழு
0: ஆமாம்
14: ஆறு
0: ஆமாம்
14: எட்டு
0: மற்றும்
14: மூன்று
0: ஆமாம். மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
14: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்த நேர் நம்மோடு இணைகின்றார். வணக்கம்.
15: பத்து ஒன்பது ஏழு ஆறு அஞ்சு மூன்று ரெண்டு ஒன்று
0: மூன்று இரண்டு ஒன்று. மிக்க நன்றி கண்ணன்.
15: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற நேயர்களை சந்திக்க போகின்றோம். நேரம் இப்பொழுது 2:43. அருமையான அழகான பாடல்கள் கொடுத்திருக்கிறீங்க, எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். மிகுந்த நன்றி எல்லாருக்கும். அடுத்த நேயர் நம்மோடு வணக்கம்.
16: வணக்கம்
0: சுதன். இனிய வணக்கம் சுதன், சொல்லுங்க.
16: பத்தொரு நல்ல பாட்டு, அது நான் இந்த பாட்டை விட நல்லா பிடிச்ச பாட்டு. என்னன்னு தெரியல, எல்லாரும் தவற விடணும் என்று தெரியல. பத்து பிறகு ரெண்டு மூன்று மற்றது வெட்டி வெட்டி வேறு வாசம். அத அந்த வேர் வெட்டி நேக்கில் வார
0: வாசம்
16: வாசம் அதான் அந்த பாறைக்கு பேசுற வாசம் அது அது அடுத்த பாடல். மற்றது அந்த தேடுங்கண் பார்வை எவ்வளவு பேர் தேடினோம் என்றதுக்கு நாங்கள் தான் வந்து யோசிச்சிருந்தோம். கல பேர் தேடிக்கொண்டே இருக்கிறோம். நன்றி
0: மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேர் எங்களோடு வணக்கம்.
17: வணக்கம் அக்கா யோகி.
0: இனிய வணக்கம் யோகி, சொல்லுங்க.
17: ஆமாக்கா, எனக்கு வந்து எந்த பாட்டு பத்தா தவிர்த்து எல்லாத்துக்கும் பாட்டு
0: கேட்கிறேன். மிக்க நன்றி யோகி, மீண்டும் சந்திப்போம்.
17: நன்றி
0: நன்றி உங்களுக்கு. வணக்கம். அடுத்த நேர் எங்களோடு வணக்கம்.
18: வணக்கம் காசுநாதன்.
0: இனி வணக்கம் காசுநாதர். நீங்க நித்திரைக்கு போயிலையான்னு
18: எனக்கு நாலு ஆண்டு லம்பியில இல்லையம்மா. நான் ஆறுல
0: சரி சொல்லுங்க இந்த பாடல்கள் இந்த இலக்கம்.
18: எனக்கு ரெண்டும் மூன்றும் ஆறு ஏழு பத்து.
0: மிக்க நன்றி உங்களுக்கு.
18: நன்றி
0: நன்றி வணக்கம். அந்த நேரோடு நாங்கள் வாக்களிக்கின்ற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வரப்போன்றோம். சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நல்ல பாடல்கள் நிச்சயமாக கேட்டு பார்ப்போம். எல்லா பாடல்களையும் பாடல் ஒன்றை தொடர்ந்து உங்களுடைய பாடல்களை நாங்கள் வரிசைப்படுத்துவோம்.
19: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
20: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
21: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
20: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
21: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
20: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
21: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
20: 416-834-2266.
22: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
0: நேரம் இப்பொழுது 2:47 தொடர்ந்து இணைந்திருக்கின்ற நேயர்கள் விடுபட்டுக் கொள்ளுங்கள். மறுபடியும் இணைந்து சிறப்பிக்கலாம். 4:00 to 5:00 வரை உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு இப்பொழுது நாங்கள் வாக்களிக்கின்ற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டோம். இணைந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. உங்களுக்காக ஒரு பாடலை வழங்கி கொண்டு உங்கள் வாக்களின் அடிப்படையிலே உங்கள் பாடல்களை நாங்கள் வரிசைப்படுத்த போகின்றோம்.

நேர்கள் இணைந்திருப்பது பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியோடு. நேரம் இப்பொழுது 2:52. உங்க வாக்குகளின் அடிப்படையிலேயே இப்பொழுது பாடல்களை வரிசைப்படுத்த போன்றோம். அந்த வகையில் முதலாவது இடத்தை பிடித்திருக்கின்ற பாடலை SPB அவர்கள் பாடியிருக்கின்றார். அழகான ஒரு பாடல். அந்த பாடல் எல்லாமே சிறப்பான பாடல்களை தான் கொடுத்திருக்கிறீங்க. ஆமாம், அந்த பாடலை இப்பொழுது கேட்போம்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
1: என்ன யோசின?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333.
6: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.

0: நேரம் இப்பொழுது பின்னிரவு 3:09 நிமிடம். 10:00 பாடல் ஒன்று நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SPB அவர்களோடு ஜானகி அம்மா இணைந்து பாடிய பாடல் அது மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து சஞ்ஞானி அவர்களின் இசையிலே பாடலை கேட்டோம்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் com.
2: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan, Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: ஸ்கார்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830 416-803-8830. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
0: இந்த பாடல் அன்பேமா திரைப்பட பாடல்.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268 அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844 ஸ்கார்ப்ரோ மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000 பிராம்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002 மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 10 பாடல் 1 நிகழ்ச்சியினை. நேரம் இப்பொழுது 3:17. தொடர்ந்து வருகின்ற பாடலை எஸ்பிபி அவர்களோடு பி சுசிலா அவர்கள் இணைந்து பாடியிருக்கின்றார்.

0: செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பு பெருமையுடன் முன்னெடுக்கும்
1: புரட்சி தலைவா மக்கள் திலகம் டாக்டர்
0: MGR 110 கனேடிய கலைஞர்கள் லதன் பிரதர்ஸ் இன்னிசையில் அட்டகாசமாக வழங்கும் மாபெரும் இன்னிசை விருந்து நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். உயிர் காக்க உதவுங்கள் 416-200-7652.
2: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
3: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20% பிரீமியம் கட்டினா காணும்.
0: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன் 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
2: பாடல் ஒன்று நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். தொடர்ந்து வருகின்றது 1001 திரைப்பட பாடல். TM சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது.

உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: Yavana.
1: நேர்களை இணைந்திருப்பது பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியோடு மெல்லிசை துள்ளிசை எல்லாமே சேர்ந்து ஒலிக்கின்ற ஒரு நேரம். அழகான பாடல்களை கொடுத்திருக்கிறீங்க, மிக்க மிக்க நன்றி. சிம்பு மற்றும் ரோஷினி குழுவினர் இணைந்து பாடிய பாடல் அந்த பாடல். 4 மணியிலிருந்து 5 மணி வரை உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு நீங்க மறுபடியும் இணைந்து சிறப்பிக்கலாம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
3: வணக்கம், this is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா? சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757. 647-459-9757.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சி. எஸ் பேபி அவர்கள் பாடிய பாடல் கேட்டீர்கள். தொடர்ந்து வருகின்றது காதல் தேசம் திரைப்பட பாடல். ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடிய பாடல் அது.

இதயம் மட்டம் லெஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 3:47, 4:05 மணி வரை உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழலாம். இணைந்து சிறப்பிக்க உங்களை அழைக்கின்றோம். தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்தி விடுகின்றேன், 4165930055. ஒரே ஒரு பாடல் எஞ்சி இருக்கின்றது. இப்பொழுது அந்த பாடல் வருகின்றது. அது முதல் மரியாதை திரைப்பட பாடல்.

0: நேரம் இப்பொழுது 4:01. செய்தி சுருக்கம். நாடு முழுவதையும் அச்சுறுத்தி வரும் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தக்காரர்களுக்கு எதிராக அரசாங்கம் எந்தவித தயக்கமுமின்றி உறுதியான போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரு குமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளருக்கு சந்தேக நபர் ஒருவரை 1 வருடம் வரை தடுத்து வைப்பதற்கு உத்தரவிடும் அதிகாரத்தை வழங்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தடுப்பு சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ள ரயில்வே சாலை திட்டங்களுக்கு மத்திய அரசு விரைவாக ஒப்புதல் அளிக்க வேண்டும். அத்துடன் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய ஏறத்தாழ 5 கோடி ரூபாய் கல்வி நிதியை எந்தவித நிபந்தனைகளுமின்றி உடனடியாக விடுக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் முதல்வர் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2024 அறிமுகப்படுத்தப்பட்ட எட்மண்டனின் மண்டல மாற்றங்களை மத்திய அரசின் வீட்டு வசதி நிதிக்கு ஈடாக நகரம் ஏற்றுக்கொண்டால் தனது அரசாங்கம் ரத்து செய்ததாக அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் கூறுகின்றார். ஜிபோட்டியில் இருந்து யேமனுக்கு சென்று கொண்டிருந்த படகு ஒன்று கவிழ்ந்ததில் அதில் பயணித்த 305 பேரில் குறைந்தது 139 பேர் உயிர்ந்ததாகவும் சுமார் 84 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச இடப்பெயர்வு அமைப்பு ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
2: கற்பிக்கப்படுகின்றன. 3964 4 1 6 3 9 6 3 3 4 4 talentaacademy.ca.
3: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒருமுறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 9050302 94 94.
4: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111. சஹாஜா லெகசி லேர்னிங் ஹப், கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான சிறப்பு டியூட்டரிங் சென்டர். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத்மெட்டும் சயின்ஸ், கிரேட் 11 மற்றும் 12 மாணவர்களுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் கல்குலஸ் அனைத்து பாடங்களையும் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் PhD கேண்டிடேட் கற்பிக்கின்றார். லெகசி லேர்னிங் ஹப், மார்க்கம் அண்ட் ஃபின்ச், 2225 மார்க்கம் ரோடு, யூனிட் 205, 6475322564. 6475322564.
5: You're listening to Tamil FM on CMR FM 101.3.

0: நேயர்கள் இணைந்திருப்பது சுயமா தமிழ் எஃப்எம்மோடு. இப்பொழுது முதல் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க இந்த நிகழ்ச்சியிலே கேட்டு மகிழலாம். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம், 416-593-0055. இணைந்திருக்கின்ற நேயர்களை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கின்றேன். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 14 பாகையாக இருக்கின்றது. பகல் பொழுது வெப்பநிலை 23 பாகை வரை உயர்ச்சியடைய போன்றது. எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஜோதி.
0: இனிய வணக்கம். பெண் குரலோடு ஆரம்பிக்கின்றோம். இனிய வணக்கம் வித்யா, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அதே நேரம் உங்க எல்லாருக்குமே நன்றி நவுலல் தேங்க்ஸ் கிவிங் டே வாழ்த்துக்களை உங்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லுங்க, எப்படி போகும்போது
1: உங்களுக்கும் ஜோதி இந்த தேங்க்ஸ் கிவிங் வாழ்த்துக்களை நின்றா இந்த இனிய குரலால உங்களை ஒரு கொஞ்ச நேரமாவது மகிழ்வித்து கொண்டு இருக்கிறீர்கள். இல்ல, இவ்வளவு காலமா
0: இவ்வளவு காலமா இரவிரவா இருக்கிறாங்க உயிரோடு. சிரிக்க எனக்கும் சிரிப்பு காரே மிகுதி நிகழ்ச்சி நான் செய்யணும் வித்யா அப்படின்னு நீங்க இங்க இங்க வந்திருந்தா சிரித்து கொண்டு இருக்கலாம் ரெண்டு பேரும். சரி, மிக்க நன்றி உங்க வருகைக்கு. சிறப்பு சிறப்பு. எப்படி இன்றைக்கு என்ன கொண்டாட்டம் வீட்டுல வச்சுக்கிறீங்க?
1: ஜோதி, ஒரு கொண்டாட்டமும் இல்லை.
0: கொண்டு ஆடுறதுக்கு நேரம் இல்லை, கொண்டு ஆடுறதுக்கு
1: நேரம் இல்லை என்றே ஆட்கள் இல்லை. ஆட்கள்
0: வீட்டிலே ஆட்கள் இல்லை. அவன் பிள்ளைங்க எல்லாம் படிக்க போயிட்டாங்க. அப்படியோ?
1: அப்படித்தான், அப்படியும் வச்சுக்கொள்ளலாம். வானிலைகள் இந்த பொது இடத்துல வந்து எங்களுடைய சில விஷயங்களை சொல்லவும் முடியாதே ஜோதி.
0: நிச்சயமா நிச்சயமா, சொல்ல தேவையில்லை. சரி, எல்லா வீட்லயும் அப்படித்தான், பிள்ளைகள் வளர்ந்தா அந்த மாதிரி தான் வரும். எல்லாரும் அப்ப அப்படி ஒரு நாளை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்போம், குட்டீஸ் எல்லாம் வெளியே போயிடுவாங்கன்னு. சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: உயிரே படத்துல பூங்காட்டிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். அந்த பாடல்
0: இந்த நேரத்துல இங்க தனியா நின்று தேடுறீங்க.
1: நிகழ்ச்சிக்காக
0: எழுந்திருக்கீங்க இப்பொழுது. மிக்க நன்றி, மிக்க நன்றி அந்த அன்புக்கு. பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி வித்யா, மீண்டும் பேசுவோம்.
1: நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்பேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா.

0: நேரம் இப்பொழுது 4:14 தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனிய வணக்கம் புவி. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியோடு வந்திருக்கிறீங்க?
1: நான் ஏன் பிறந்தேன் படத்திலிருந்து. நான் பாடும் பாடல் நலமாக வென்றும் இசை வெள்ளம் நதியாக ஓடும்.
0: இசை வெள்ளம் நதியாக ஓடுது,
1: அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும்.
0: படகால அப்படியெல்லாம் ஆடக்கூடாது. சரியோ,
1: அந்த நதியில
0: படகாடத்தான். சரி சரி, நானே பிறந்தேன் ஒரு கேள்வியோட வந்திருக்கிறது. புவி பாடல் கேட்கறதுக்கு மிக்க நன்றி. உங்க வருகைக்கு போயிட்டு சந்திப்போம்.
2: மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்டீஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165 மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: Screamers, dare to face your fears.
4: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை போன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் October 9-31 நடைபெறும். இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
5: ஏசியா கோல்டிங்க்
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
4: இட்டோபிகோ
5: 416-746-2742.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டீர்கள். சில விளம்பரங்களை அடுத்து அடுத்து நேரே சந்திக்க போகின்றோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
2: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
5: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
6: Everlasting Travels and Tours.
5: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
6: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
5: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
6: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
5: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
6: 416-723-7387.
5: வாராந்த கொடுப்பனவுகளிலிருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
6: உத்தரவாதம் வழங்கப்படும்.
7: நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தமிழ் முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். 647-947-2864.
8: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: நேர்கள் இணைந்திருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியோடு. அடுத்து யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
0: இனிய வணக்கம். யார் பேசுறீங்க?
9: வணக்கம் சுதன்.
0: இனிய வணக்கம் சுதன். சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
9: இன்றைக்கு ஒரு கோர்வையாக அந்த காத்திருப்பு இன்பம் ஏமாற்றம் அந்த கோர்வையாகவே இன்றைக்கு நான் போட்டி நிகழ்ச்சிக்கு விட்டதுல இருந்து அந்த கோர்வையாக கொண்டு வந்திருக்கிறேன். அந்த கோர்வையில இறுதி பாடலாக நீ வருவாயன படத்திலிருந்து பார்த்து பார்த்து கண்கள் பேர்த்திருந்தேன் என்ற பாடலை கேட்கிறேன். அத்தோடு காத்திருப்பு
0: மதம் எங்க காத்திருந்தீங்க? அவ்வளவு எல்லாமே காத்திருப்பு பாடலாக வந்திருக்கு.
9: அது ஒரு ஒரு வகையான உணர்வு தானே. அதை எங்க விடுறமண்டதே வீணா அதை சொல்லி தண்டுவான். அது காத்திருக்கும் போது மாற்றம் அது அது இல்லாட்டி வந்தா நல்லா இருக்குமெண்ட் சொல்றது அது நல்லதானே. அது யாருக்கு வேண்டாலும் அதோட இந்த குழந்தைகள் மாதிரி அது இன்னொன்று. குழந்தைகள் அப்பாட்ட அம்மாட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு எல்லாத்தையும் கேட்பார்கள். ஆனா அப்பாட்ட போய் அடை கொடுக்கமாக அப்பாட்ட கூட்டுட்டு பயத்துல அப்படியே வந்துடுவார்கள். அந்த அந்த ஒரு ஒரு அது அப்பா அம்மாவுக்கு இடையிலும் அந்த பிள்ளைகளுக்கு இடையிலான அந்த ஒரு உறவு அதை பார்த்து ரசிச்சிருக்கிறேன் நான் பல இடங்களில். அதையும் உங்களிடம் இந்த இடத்தில் பகிர்ந்து கொண்டு நன்றி.
0: மிக்க நன்றி சுதன். உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
9: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். SPB அவர்கள் பாடிய பாடல் இந்த பாடல்.

0: இப்பொழுது 4:30 சில விளம்பரங்களை அடுத்த நேரே சந்திக்க போகின்றோம்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ் வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், 7,55,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9-foot சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 free appliances, $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர், லட்சன் கந்தசாமி, 416-888-8044.
0: தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ஜோதி.
0: இனிய வணக்கம் கண்ணன், சொல்லுங்க என்ன பாடல்?
3: பன்னம் படத்திலிருந்து அந்த பாட்டை கேட்போம்.
0: நிச்சயமாக மிக நன்றி கண்ணன் உங்களுக்கு.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். டி எம் சவுந்தரராஜனோடு எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடல் குட்டி பேபி, ஓ மை பேபி.

அங்கிள் அங்கிள் பிக்கு அங்கிள் யானக்கதை சொல்ல.

동감해당 열아.

0: ये तो आ गई। क्या नखे जोड़ेगा? दूंगा मैं दां जोड़ के पे, यार ना रोंगा तां पूरी की।
1: ला ला ला ला ला ला ला ला ला
0: ला ला ला ला ला ला
1: la la la la la la la la la
2: சவுந்தரராஜனோடு ஜானகி அம்மா அவர்களின் இனிமையான அந்த மழலை குரலிலே நாங்கள் அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது அடுத்த நேயர் நம்மோடு வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் காந்தி.
2: இனிய வணக்கம் காந்தி, சொல்லுங்க என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
3: எனக்கு அந்த காட்சிக்கு என்ன வேலி படத்தில் சின்ன சின்ன மேகம் என்ன தொட்டு போகும்
2: அந்த பாடல் சில விளம்பரங்களை அடுத்து வரப்போன்றது. மிக்க நன்றி உங்களுக்கு.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
7: For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
8: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
7: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
9: JB Transportil அனுபவமுள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents, சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB Transport, 3D லேத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547.
10: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.

0: காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டிடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை, நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன். 416-803-8830 416-803-8830.
1: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000
4: சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டோவில்ரைவ் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன்.com.
5: நேரம் இப்பொழுது 4:46. அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: இனிய வணக்கம். யார் பேசுவீங்க?
6: வணக்கம், சுந்தரலிங்கம் இருக்கிறேன்.
5: ஆமாம் சுந்தரலிங்கம், சொல்லுங்க என்ன பாடல்?
6: விவசாயி கடவுளை முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி.
5: ஆஹா, அந்த பாடல் உங்களுக்காக வருகின்றது. மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
6: நன்றி, வணக்கம்.
5: வணக்கம்.
7: என்னமோ பெருசா கழனி காட்ட பத்தி படிக்க வச்சுங்களே, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
8: அரஞ்சனா சரிவா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறவன் யாரு தெரியுமா? யாரு யாருன்னு?
9: விவசாயி

0: நேரம் இப்பொழுது 4:54 நிமிடம் அல்லது நேர்களை ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நானும் விடைபெற போகின்றேன். இவ்வளவு நேரம் இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கு மிக்க நன்றி. நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். உங்களோடு தொடர்ந்து ராம்பிரசன் இணைந்து சிறப்பிப்பார். மீண்டும் சந்திப்போம்.
1: தாய்மடி தவழும் சேயும், கடைமடி தவழும் பாவும், கடலிடை தவழும் அலையும் இலையொரு இயற்கை.

நன்றி ஜோதி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். FM 101.3 CMR தமிழ் FM இலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

0: இன்று அக்டோபர் மாதம் 12 2026 திங்கட்கிழமை. காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கலையகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். தொடர்வது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்தசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதியில் சிறுவர்கள் மீது தவறாக நடந்து கொண்ட சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சிகிச்சைக்காக கொழும்பிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி கி சாணக்க தெரிவித்திருக்கின்றார். பெண்கள் திருநங்கைகளுக்காக துர்கா இ ஓட்டோ என்ற திட்டத்தை டெல்லி அரசு அறிமுகம் செய்ய உள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்கியதில் 13 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து குறித்த விமான நிலையத்தை தவிர்க்குமாறு கனடா குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் உலகளாவிய பணவீக்க அபாயங்களை அதிகரித்திருப்பதோடு அரசாங்கத்தின் கடன் வாங்கும் செலவுகளையும் உயர்த்தியிருக்கின்ற நிலையில் கடன் வாங்குவதை கட்டுப்படுத்துமாறு முக்கிய பொருளாதார நாடுகளை வலியுறுத்தியிருக்கின்ற இங்கிலாந்து இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது.
1: இலங்கை செய்திகள்.
0: நேபாளத்தின் கோகா மாவட்டத்தில் உள்ள புடி கண்டி என்ற ஆட்டுப்பள்ளத்தாக்கு பகுதியில் வசிக்கும் மற்றும் பயணிக்கும் இளைஞர்களுக்காக காத்மண்டு நகரில் உள்ள இலங்கை தூதரகம் விசேட பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்கின்றது. கோகா, தாடிங், நுவாகோட், சித்வான் உட்பட்ட மாவட்டங்களிலும் புடி கண்டகி ஆற்றுப்பள்ளத்தாக்கு பகுதியிலும் தற்பொழுது தங்கியுள்ள இலங்கையர்கள் உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் ஆறுகள், ஆற்றங்கரைகள், பாலங்கள் மற்றும் தாழ்நில பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் இலங்கை நாட்டு பிரஜைகளை தூதரகம் கேட்டிருக்கின்றது. உள்ளூர் பாதுகாப்பு படையினர், மாகாண அதிகாரிகள் மற்றும் சுற்றுலா காவல்துறையினர் வெளியிடும் அறிவுறுத்தல்களை தவறாமல் பின்பற்றுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வெள்ளம் சூழ்ந்த வீதிகள் மற்றும் நீர்நிலைகளை கடந்து செல்வதை தவிர்க்குமாறும் அதிகாரிகளிடமிருந்து அறிவிப்பு கிடைத்தால் உடனடியாக உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் தூதரகம் கேட்டிருக்கின்றது. இந்த ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதியில் சிறுமிகள் மீது தவறாக நடந்து கொண்ட சம்பவங்களுக்கு மேலதிகமாக சிறுவர்கள் மீது தவறாக நடந்து கொண்ட சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் திட்டமிடல் மற்றும் தகவல் பிரிவு பணிப்பாளர் ஷானிகா மலல்கொட வெளியிட்டிருக்கின்றார். சிறுமிகள் மீது தவறாக நடந்து கொண்ட சம்பவங்கள் தொடர்பிலேயே தாங்கள் அவதானம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சிறுவர்கள் மீது தவறாக நடந்து கொண்ட சம்பவங்கள் தொடர்பில் கணிசமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் இதுவரை 9613 சிறுவர் மீது தவறாக நடந்து கொண்ட சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் திட்டமிடல் மற்றும் தகவல் பிரிவு பணிப்பாளர் ஷானிகா மலகுட தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பில் உள்ள நவலோக வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக மஹிந்த ராஜபக்சே பல்வேறு வைத்திய பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இருதய நோய் நிலைமை தீவிரமடைந்திருப்பதனால் அவர் தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஷிராந்தி ராஜபக்சே மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே ஆகியோரை சந்திப்பதற்காக வெலிக்கடை சிறைச்சாலைக்கு செல்ல அவர் திட்டமிட்டிருந்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக்க தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு பெஸ்டியன் மாவட்டத்தில் உள்ள மத்திய பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று திருடப்பட்டு பாலியகுட பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றது. வவுனியாவிலிருந்து நொச்சியாகம நோக்கி இயக்கப்படும் குறித்த பேருந்து வவுனியாவுக்கு மீண்டும் இயக்கப்படுவதற்காக சனிக்கிழமை அதிகாலை கொழும்பு பெஸ்டியன் மாவட்ட பேருந்து நிலைய வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. அதிகாலை நேரத்தில் பேருந்தின் சாவியை ரகசிய இடத்தில் மறைத்துவிட்டு ஓட்டுநர் கீழே இறங்கியிருந்த நிலையில் பகல் சேவைக்காக மற்றொரு ஓட்டுநர் வந்தபொழுது பேருந்து அங்கு காணப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டு புறக்கோட்டை பகுதியில் தேடியும் பேருந்து கிடைக்காததால் உடனடியாக தீவிர விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிலையில் பாலியகுட பகுதியில் உள்ள வீதி ஒன்றில் குறித்த பேருந்து நிறுத்தப்பட்டிருந்ததாக மற்றொரு பேருந்து ஓட்டுநர் தகவல் வழங்கினார். அதன் பேரில் காவல்துறையினர் சென்று பார்த்தபோது பேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. எனினும் பேருந்தில் இருந்த அனைத்து எரிபொருளும் எடுக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்திருக்கின்றது.
1: இந்திய செய்திகள்.
0: பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்காக துர்கா இ ஓட்டோ என்ற திட்டத்தை டெல்லி அரசு அறிமுகம் செய்ய உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இணையதள முன்பதிவு செயலிகளில் சேவை கட்டணம் அல்லது சந்தா கட்டணமின்றி அவர்களின் ஓட்டோக்களை இணைக்க திட்டமிடப்படுகின்றது. முதல்கட்டமாக இந்த திட்டத்தில் 1300 மின்சார ஓட்டோக்கள் ஒதுக்கப்பட உள்ளன. 1170 ஓட்டோக்கள் பெண்களுக்கும் 130 ஓட்டோக்கள் திருநங்கைகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அவர்கள் சுயமாக வருமானம் ஈட்ட வழிவகை செய்ய முடியும். தேசிய தகவலியல் மையம் மூலம் இணையதள விண்ணப்பங்கள் பெறப்பட்டு குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெல்லி மின்வாகன கொள்கை 2026 கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு 50,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகையும் வழங்கப்பட உள்ளது. மெட்ரோ நிலையங்கள் மற்றும் பணியிடங்களுக்கு செல்லும் பெண்களின் பயணத்தை பாதுகாப்பானதாகவும் எளிதானதாகவும் மாற்றுவதற்காக இந்த திட்டம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உச்சநீதிமன்றத்தின் கதவுகள் அனைவருக்கும் திறந்தே உள்ளன என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்திருக்கின்றார். தேர்தல் ஆணையாளர் விவகாரம் மற்றும் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன காகே உட்பட்ட இந்திய கூட்டணி தலைவர்கள் உச்சநீதிமன்றத்தை நோக்கிய பேரணி நடத்தவும் தலைமை நீதிபதியை சந்தித்து மனு அளிக்கவும் நேரம் கேட்டிருந்தனர். ஆனால் நிர்வாக ரீதியாக இந்த சந்திப்பை மேற்கொள்ள தலைமை நீதிபதி சூரியகாந்த் மறுப்பு தெரிவித்தார். இதற்கு விளக்கம் அளித்திருக்கின்ற அவர், இந்திய கூட்டணி உச்சநீதிமன்றத்தை சந்திக்க கோரிய கருத்துக்கு காரணங்களை விளக்கி நேற்றிரவே பதிலளித்ததாகவும் சட்டப்படி உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அனைவரின் கோரிக்கைகளும் விசாரிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: ஹூத்தி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து சவுதி அரேபியாவில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை தவிர்க்குமாறு கனடா, அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் தங்கள் குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. யெமனில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் அக்டோபர் 10 திகதி ரியாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தின் பயணிகள் முனையத்தை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் 300 மேற்பட்டோர் காயமடைந்தனர். அக்டோபர் 11 தேதி அந்த விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் 11 பேர் காயமடைந்தனர். தொடரும் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பயண அமைப்புகளில் ஏற்படும் இடையூறுகளை காரணம் காட்டி சவுதி அரேபியாவுக்கு அல்லது அதன் வான்வழி வழியாக விமானங்களை இயக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அபாயங்கள் குறித்து அமெரிக்காவின் பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அக்டோபர் 11 தேதி எச்சரிக்கை விடுத்திருந்தது. ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்க குடிமக்கள் கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து விலகி இருக்குமாறும் சவுதி அரேபியாவில் உள்ள ஏனைய முக்கிய விமான நிலையங்களை பயன்படுத்தும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முயற்சியினால் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆற்றல் துறை சார்ந்த போர் நிறுத்தம் போரின் தீவிரத்தை கணிசமாக குறைக்கவும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களை பாதுகாக்கவும் உதவும் என்று பிரதமர் மாக்கானி தெரிவித்திருக்கின்றார். யுக்ரைன் மற்றும் ஐரோப்பாவுக்கு நியாயமான மற்றும் நிலையான அமைதியை நிலைநாட்ட தங்கள் நட்பு நாடுகளுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றி வரும் அதேவேளையில் இந்த ஒப்பந்தத்தை ரஷ்யா கடைபிடிக்க வேண்டும் என்று கனடா வலியுறுத்துவதாக பிரதமர் சமூக ஊடகத்தில் தெரிவித்திருக்கின்றார். இந்த புதிய போர் நிறுத்தம் போரின் தீவிரத்தை குறைக்கவும் ஆயிரக்கணக்கான மக்களை பாதிப்புகள் மற்றும் இன்னல்களில் இருந்து பாதுகாக்கவும் கூடிய ஆற்றலை கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த போர் நிறுத்த அறிவிப்பை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று தனது சமூக ஊடகத்தளமான ட்ரூத் சோஷலில் வெளியிட்டார். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையிலான போரில் ஆற்றல் துறை சார்ந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டு தரப்பினருக்கும் இடையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதை மீற வேண்டாம் என்றும் இந்த கருத்தில் கவனம் செலுத்தியமைக்கு நன்றி என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்காவின் ஈரான் அமெரிக்க போர் உலகளாவிய பணவீக்க அபாயங்களை அதிகரிப்பதோடு அரசாங்கத்தின் கடன் வாங்கும் செலவுகளையும் உயர்த்துவதனால் பிரித்தானியாவின் நிதியமைச்சர் ஜோன் ஹீலி இந்த வாரம் சர்வதேச நாணய நிதியத்தின் வருடாந்த கூட்டங்களில் முக்கிய பொருளாதார நாடுகள் தங்கள் பொது நிதிகளை வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தவுள்ளார். நாடுகள் அதிகரித்து வரும் கடன் சேவை செலவுகளையும் பாதுகாப்பு மற்றும் குடும்பங்கள் வணிகங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக அதிக செலவு செய்ய வேண்டிய அழுத்தத்தையும் எதிர்கொள்வதால் அரசாங்க கடன்களை கட்டுக்குள் கொண்டுவர நம்பகரமான திட்டங்களை ஹீலி கூறுவார் என்று பிரித்தானிய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வர்த்தகத்தை தொடர்ந்து நடைபெறச் செய்யவும் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கு ஆதரவளிக்கவும் பிரித்தானியாவின் பொருளாதாரத்தை வலுவானதாகவும் மீள்திறன் மிக்கதாகவும் மாற்றவும் தமது சர்வதேச பங்காளிகளோடு இணைந்து பணியாற்ற உள்ளதாக ஹீலி தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியமும் உலக வங்கியும் இந்த வாரம் பாங்காக்கில் தங்கள் வருடாந்த கூட்டங்களை நடத்துகின்றன. அங்கு மத்திய கிழக்கில் விரிவடைந்து வரும் மோதலின் பொருளாதார தாக்கம் குறிப்பாக எரிசக்தி விலைகள் மற்றும் பணவீக்கத்தில் அதன் விளைவுகள் குறித்து நிதியமைச்சர்களும் மத்திய வங்கி தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ரியாத் தாக்குதலில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த 46 வயதான தகவல் தொழில்நுட்ப வல்லுநர் முகமது யூசுப் தனது குடும்பத்துடன் உம்ராவுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது ரியாத் விமான நிலையத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்டார். இந்தியர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சீரான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் தமால் உள்ள கிங் மஹமத் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து தாக்கப்பட்ட இந்த புதிய தாக்குதலில் விமான நிலையங்கள் மற்றும் எண்ணெய் வசதிகள் உட்பட பல சவுதி இலக்குகள் மீதான தாக்குதல்களுக்கு யமனின் ஈரான் ஆதரவு ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்ற நிலையில் அதிகாரிகள் சேத மதிப்பீடுகளையும் பாதுகாப்பு ஆய்வுகளையும் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் தெரிவித்திருக்கின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்த ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதியில் சிறுவர்கள் மீது தவறாக நடந்து கொண்ட சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சிகிச்சைக்காக கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக்க தெரிவித்துள்ளார். பெண்கள் திருநங்கைகளுக்காக துர்கா இ ஓட்டோ என்ற திட்டத்தை டெல்லி அரசு அறிமுகம் செய்யவுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்கியதில் 13 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து குறித்த விமான நிலையத்தை தவிர்க்குமாறு கனடா குடிமக்களுக்கு கனேடிய அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் உலகளாவிய பணவீக்க அபாயங்களை அதிகரிப்பதோடு அரசாங்கத்தின் கடன் வாங்கும் செலவுகளையும் உயர்த்தியிருக்கின்ற நிலையில் கடன் வாங்குவதை கட்டுப்படுத்துமாறு முக்கிய பொருளாதார நாடுகளை வலியுறுத்தியிருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இங்கிலாந்து நிதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: என்மானிலா, சுமதியின் வெட்டிங் வருகுதில்லே.
0: ஓமண்ணா, அண்ணியும் வாரண்ணண்டவர்.
1: அப்ப ரெண்டு லேடிஸும் மங்க போறதா பிளான்?
0: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்லை இருக்கு.
5: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052.
1: Everything okay? No problem andichinam.
6: Bar kalamu closing da tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
1: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
1: சரி சரி.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
8: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: Screamers, dare to face your fears.
0: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும். இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவற விடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
2: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
3: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றது நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றது நீ குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

போனாலும் உங்களுடைய முழு இதயத்தோடு போங்கள். இதயம் நமது சிந்தனை களம். உண்மையில் மனம், இதயம், ஆன்மா என்பது யாவுமே நமது மூளையும் அதன் சிந்தனையும் தான். அறிவுக்கு மீறிய ஓர் உணர்வு இருப்பதால் அதனை இதயம் என்கின்றோம். உண்மையில் சிந்தனை இல்லாது குருதியை அனுப்பிடும் ஒரு இயந்திரமே இதயம். அதனால் என்ன, அறிவு தாண்டிய ஓர் அற்புத உணர்வு. மனம், இதயம், இரக்க மனம், மனசாட்சி என்பது எல்லாமே இப்படித்தான். உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் என்கின்றோம். நினைப்பது நம் சிந்தை. சரி, சொல்ல வருவது என்ன, நீங்கள் எங்கு போனாலும் முழு இதயத்தோடு போங்கள். அதாவது குழப்பம் வேண்டாம், சபலம் வேண்டாம், சலனம் வேண்டாம், அரைகுறை நம்பிக்கை வேண்டாம் என்பதாக நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். பாசமா, அது இதயம் முழுவதும் நிறையட்டும். அன்பா, அது இதயம் முழுவதும் எழட்டும். நட்பா, உறவா, இதயத்தில் பதியட்டும். திறந்த மனதோடு இருங்கள். தெளிவான சிந்தனையுடன் செல்லுங்கள். எதிலும் அச்சம் வேண்டாம். மனம் அலைபாய வேண்டாம். உறுதி உங்கள் உள்ளத்தில் நிறையட்டும். குழப்பம் நீங்கட்டும். யாரையும் நம்பாமல் வாழ முடியாது. நம்பி கெட்டவர்களை விட நம்பாது கெட்டவர்களே உலகில் அதிகம் என்பதை நம்புங்கள். மனிதர்களை நேசியுங்கள், அன்பு செலுத்துங்கள். உறவை, சுற்றத்தை, மனைவி, மக்களை நம்புங்கள். உங்கள் இதயம் திறந்திருக்கட்டும். அது உணர்வால் நிறைந்திருக்கட்டும். அன்பால் நிரம்பி வழியட்டும். அதில் அருள் சுரக்கட்டும். இரக்கம் பிறக்கட்டும். பாசமும் நேசமும் நிறைந்த இதயத்தோடு உலகை பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். எங்கு போனாலும் உங்கள் முழு இதயத்தோடு போங்கள். நல்லது நீர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: Jiva Jewelers.

0: 5:50 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று பிறந்தநாள் திருமணநாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவியை நேர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். 6:00 நேர்கள் காற்றலையில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
3: பொன்மன செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம். எம்.ஜி. ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்.ஜி.ஆர். 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7:00 ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.

0: இனிய உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அறைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேர்கள் இப்பொழுது முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்று கனடாவில் தேங்க்ஸ் கிவிங் டே கொண்டாடப்படுகின்றது. இன்று அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாக கனடாவில் இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. காலை ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நீங்கள் மனத்தியால செய்திகளை கேட்கலாம். எஃப்எம் 101.3 இப்பொழுது இந்த மனத்தியாலத்திற்கான மனத்தியால செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள்.
0: சர்ச்சைக்குரிய குறுக்கல் மடம் மனித புதைகுழி வழக்கு நடவடிக்கைகள் தொடர்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சார்பில் சட்ட ரீதியாக வழக்கை முன்னெடுப்பதற்காக சட்டத்தரணி முபாரக் மு அஸ்லம் அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ சட்டத்தரணியாக நியமிக்கப்பட்டுள்ளார். கொழும்பில் 2027 நடைபெறவுள்ள சர்வதேச விளையாட்டு ஊடகவியலாளர் ஊடக மாநாட்டை ஏற்பாடு செய்வதற்கும் இலங்கை மற்றும் நேபாள விளையாட்டு ஊடகங்களுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இலங்கை விளையாட்டு ஊடகவியலாளர் சங்கத்திற்கு ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக இலங்கைக்கான நேபாள தூதரகம் உறுதியளித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவினால் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்ட முன்பிணை மனுவை மாளிகாக்கந்த நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ஊழல் தொடர்பான விசாரணை ஒன்றுக்காக முன்னாள் அமைச்சரும் முன்னாள் பிரதி சபாநாயகருமான சந்திம வீரக்குடி கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். சவுதி அரேபியாவின் தமாம் சர்வதேச விமான நிலையத்திற்கான UL 253 மற்றும் UL 254 ஆகிய விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அதிக ஊதியம், சொந்த வீடு, வசதியான வாழ்க்கை என்ற கனவுகளோடு குடியேறிய இந்திய ஐடி ஊழியர்களில் சிலர் வேலை இழப்பு, விசா தொடர்பான நிச்சயமற்ற நிலை, அதிகரிக்கும் வீட்டுக்கடன் சுமை உட்பட்ட காரணங்களினால் தாயகம் திரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் இலக்கை எய்திட வாரந்தோறும் சிறப்பு கடன் முகாம்கள் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. போராட்டம் நடத்தவிருந்த மருத்துவ பணியாளர்கள் வீட்டுக்காவலில் வைத்ததை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி

0: அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அரிசி பருப்பு விலை உயர்வினால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அலட்சியம் காட்டாமல் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கின்றார். ரியாத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஹூத்திகள் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து தூதரக உதவி தேவைப்படும் கனடியர்களுக்காக ரியாத்தில் உள்ள தூதரகம் திறந்தே இருக்கும் என்று சவுதி அரேபியாவுக்கான கனடாவின் தூதுவர் தெரிவித்துள்ளார். நீர் நுகர்வு, மின்சார செலவுகள் மற்றும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஆகியவற்றை முக்கிய கவலைகளாக குறிப்பிடும் கனடியர்கள் மாகாணங்களில் பெரிய தரவு மையங்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த விரும்புவதாக அண்மைய ஆங்கர் ஸ்ட்ரீட் கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. அக்டோபர் 19 தேதி நடைபெறவிருக்கும் பொது வாக்கெடுப்பு நாளுக்கு முன்னதாக அல்பர்ட்டாவின் 10 கேள்விகள் கொண்ட பொது வாக்கெடுப்புக்கான முன்கூட்டிய வாக்களிப்பு அக்டோபர் 13 தேதி நாளை ஆரம்பமாகின்றது. 2026 ஆண்டில் 4% அதிகமான பொருளாதார வளர்ச்சியை அடைய பாகிஸ்தான் இலக்கு நிர்ணயித்திருப்பதாக நிதியமைச்சர் முகமது அவுரங்கசீப் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது அரசியல் செய்தியை பரப்புவதற்காக வரி செலுத்துவோரின் பல மில்லியன் டாலர் பணத்தில் ஒளிபரப்பப்படும் தொலைக்காட்சி விளம்பரங்கள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிபதி ஒருவர் நேற்றிரவு உத்தரவிட்டிருக்கின்றார். மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீத் நடுத்தர சக்திகள் ஒன்றிணைவது குறித்து சிறிய நாடுகள் மத்தியில் கவலைகள் நிலவுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேலில் இந்த மாதம் நடைபெறவுள்ள தேர்தலில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை எதிர்க்கும் கூட்டணிக்கு தேவையான பெரும்பான்மை கிடைக்காத சூழல் நிலவுவதால் அரபு கட்சிகள் எதிர்பாராத விதமாக அரசை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுக்கக்கூடும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன.
1: CMR Tamil FM 101.3 செய்திகள்.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ரஷ்யாவிடமிருந்து பெருமளவு டீசல் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கான அமெரிக்காவின் புதிய ஒப்பந்தம் யுக்ரைனில் போரை முடிவு கொண்டு வரும் அமைதி முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று கனேடிய பிரதமர் மாக்கானி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியோடு தொலைபேசியில் கலந்துரையாடியிருக்கின்ற மாக்கானி அவர்கள், ரஷ்யாவுக்கு மேலதிக வருவாயை வழங்கும் இந்த ஒப்பந்தம் யுக்ரைனுக்கு எதிரான போரை தொடர மாஸ்கோவுக்கு நிதி ஆதாரமாக அமையக்கூடும் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக கனடாவும் அதன் நட்பு நாடுகளும் முன்னெடுத்து வருகின்ற முயற்சிகளுக்கு இந்த ஒப்பந்தம் முரணானது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் யுக்ரைனின் வான் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக நட்பு நாடுகளோடு இணைந்து செயற்படுவது குறித்தும் இரண்டு தலைவர்களும் ஆலோசித்திருப்பதாக தெரிய வருகிறது. ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை தொடர்ந்து பேண இருப்பதோடு தேவை ஏற்பட்டால் அவற்றை மேலும் கடுமையாக்கவும் கனடா தயாராக இருப்பதாக மாக்கானி தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.

0: மிசிசாகா நகர முதல்வர் தேர்தலில் முன்னாள் நகர முதல்வர் போனி கிராம்ப்ளி மற்றும் தற்போதைய நகர முதல்வர் கரோலின் பாரிஷ் மற்றும் நகரசபை உறுப்பினர் ஆல்வின் டேஜோ ஆகியோருக்கு இடையிலே கடும் போட்டி நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நீண்டகால அரசியல் அனுபவம் கொண்ட பாரிஷ் அவர்கள் மீண்டும் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக முன்னாள் நகர முதல்வர் போனி கிராம்ப்ளி மீண்டும் இந்த நகர முதல்வர் பதவிக்கு திரும்புகின்ற நோக்கில் களமிறங்கி இருக்கின்ற நிலையில் இளம் தலைமுறை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் தேஜுவும் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் அதிக கவனம் செலுத்தி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையில் மிசாகா நகர முதல்வர் தேர்தலில் குறிப்பாக வீட்டு வரி, காவல்துறை மற்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடு, போக்குவரத்து மற்றும் நகரனுடைய வளர்ச்சி திட்டங்கள் மிக முக்கிய விவாதங்களாக மாறியிருக்கின்றன. குறிப்பாக இந்த வரியை கட்டுப்படுத்துவது தொடர்பான வாக்குறுதிகள் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மறைந்த முன்னாள் நகர முதல்வர் ஹேசல் மெக்லியன் அவர்கள் ஒரு அரசியல் மரபு கொண்டவராக விளங்கியிருந்தார். இந்த நகரத்தை வழிநடத்திய ஒரு தலைவராக போற்றப்படுகிறார். அவருடைய இந்த மரபும் இந்த தேர்தலில் முக்கியத்துவம் பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. அனுபவம் வாய்ந்த தலைமைத்துவமா அல்லது புதிய தலைமுறையினுடைய மாற்றமா என்ற கேள்விக்கு மிசிசாகா வாக்காளர்கள் விரைவில் பதிலளிக்க இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த மும்முனை போட்டியாக இந்த போட்டி அமைந்திருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது.
1: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேரம் காலை 6:30.
2: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள்.
0: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: வெலிக்கடி சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிராந்தி ராஜபக்சே இன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் இருதய நோய் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை மஹிந்த ராஜபக்சே தனியார் வைத்தியசாலை ஒன்றில் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டதோடு அவர் சிறிது நேரம் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை செல்லுபடியற்றதாக்குமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை மேலதிக விசாரணைகளுக்காக எதிர்வரும் டிசம்பர் 16 அழைப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமூக ஆர்வலரான ஓஷில ஹேரத் என்பவரினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆண்டின் ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான கடந்த 9 காலப்பகுதியில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களிடம் இருந்து 6.86 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணம் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது கடந்த 2025 இதே காலப்பகுதியோடு ஒப்பிடுகின்ற பொழுது 1.53 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகமாகும். அனுராதபுர புனித நகரத்தின் மேம்பாட்டுக்காக இந்திய அரசாங்கத்திடமிருந்து கணிசமான நிதியுதவி இலங்கைக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். இந்திய தலைநகர் டெல்லியில் போராட்டங்கள் நடத்துவதற்கான அதிகாரப்பூர்வ இடமாக விளங்கிய ஜந்தர் மந்தரின் அங்கீகாரத்தை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் டெல்லி காவல்துறை நீக்கியுள்ளது. இதற்கு பதிலாக ராம்லீலா மைதானம், புராரி மைதானம் மற்றும் கிழக்கு டெல்லியில் உள்ள சிபிடி மைதானம் ஆகிய 3 இடங்கள் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கான புதிய இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்திய தலைநகர் டெல்லி சிறைச்சாலையாக மாற்றப்பட்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமாரை பதவி விலக வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் டெல்லிக்குள் நுழைய முயலும் மக்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வழக்குரைஞர் திலீபனை சட்டவிரோதமாக கைது செய்ததாக குற்றம் சாட்டி காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளரை பணிநீக்கம் செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட 42 வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கனடாவில் தகுதி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் கனடா டிசபிலிட்டி பெனிஃபிட் நிதியுதவியின் அடுத்த தவணை அக்டோபர் 15 வழங்கப்படவுள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை செலவுகளுக்கு உதவும் நோக்கில் மத்திய அரசினால் இந்த நிதியுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ரஷ்யாவிடமிருந்து பெருமளவு டீசல் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கான அமெரிக்காவின் புதிய ஒப்பந்தம் யுக்ரைனின் போரை முடிவுக்கு கொண்டுவரும் அமைதி முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கனேடிய பிரதமர் மாகானி தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ மாகாண நகர முதல்வர் தேர்தலில் முன்னாள் நகர முதல்வர் போனி கிராம்பி, தற்போதைய நகர முதல்வர் கரோலின் பாரிஷ் மற்றும் நகரசபை உறுப்பினர் அல்வின் டெஜோ ஆகியோருக்கிடையே கடும் போட்டி நிலவி வருகின்றது. தென்கொரியாவின் கிழக்கு கடற்பகுதியை நோக்கி வடகொரியா பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருப்பதாக தென்கொரிய ராணுவம் அறிவித்துள்ளது. யுக்ரைன் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான எரிசக்தி போர் நிறுத்த உடன்பாட்டை ரஷ்யா மீறி வருவதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்த இணக்கம் தெரிவித்துள்ளதாக அறிவித்திருந்தார். எனினும் அந்த அறிவிப்பை தொடர்ந்து யுக்ரைனின் காகிவ் நகரில் உள்ள மின் உற்பத்தி நிலைய உட்கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்தியதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.
2: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
3: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
4: வொர்க்கிங் ஃபார் யூ.
3: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 Lotus Funeral and Cremation.com. பொன்மன சும்மல் ஏழைகளின் இதய தெய்வம். எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்று தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது வெலிக்கடே சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி ஷிரந்தி ராஜபக்ச அவர்களும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வைத்தியசாலையின் இருதய நோய் சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது.

0: பல்ராம் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது. எஃப்எம் 101.3 புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோ பெரும்பாகத்தில் வெப்பநிலை 15°C இருக்கின்றது. முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 10 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 23°C, குறைந்த வெப்பநிலை 17°C. இன்றைய தினம் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை காலையிலும் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலை 24°C, குறைந்த வெப்பநிலை 14°C. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படவில்லை என்ற கவலையில் பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வந்தது அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் 2 அமெரிக்க பேராசிரியர்களுக்கு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு கிடைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. 2026 பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அமெரிக்க பொறியியலாளர்களான ரோபர்ட் இ ஹால் மற்றும் மைக்கேல் வூட்ஃபோர்டு ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதற்கான கொள்கைகள் தொடர்பான ஆய்வுகளுக்காக இவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பணவீக்கம், பொருளாதார மந்தநிலை உட்பட்ட சவால்களை எதிர்கொள்வதற்கான நிதி மற்றும் பணவியல் கொள்கைகளை வகுப்பதில் இவர்களின் ஆய்வுகள் முக்கிய பங்களிப்பை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் இவர்களுக்கான பரிசு தொகை 1.2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பரிசு தொகையாக வழங்கப்படுவதாக நோபல் கமிட்டி அறிவித்திருக்கின்றது.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசெம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவற விடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 ஜீரோ ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: எஃப்எம் 101.3 7 மணிக்கு இலங்கை இந்திய செய்தி அறிக்கையினை கேட்கலாம்.

0: ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm துல்லியத்தில் துள்ளும் தமிழ்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
2: யாழ்ப்பாணம் கொக்குவில் பிரம்படி பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று நடைபெற்றது. கொக்குவில் பிரம்படியில் அமைந்துள்ள நினைவு தூபிக்கு அருகில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்து சுடரேற்றி மரலஞ்சரி செலுத்தப்பட்டது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் சிவகுரு ஆதீன குரு முதல்வர் வேலன் சுவாமிகள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதன் சரவணபவன், யாழ் மாநகர முன்னாள் முதல்வர் வி மணிவண்ணன், மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். 1987 ஆண்டு அக்டோபர் 11 மற்றும் 12 தேதிகளில் கொக்குவில் பிரம்படி பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் உட்பட 50 மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. முறையற்ற ராஜேந்திர கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 2 சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட சசி வீரவங்ச தண்டனை தொடர்பான நடவடிக்கைகளை இந்த மாதம் 26 வரை ஒத்திவைக்க கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம உத்தரவிட்டிருக்கின்றார். குறித்த வழக்கின் பிரதிவாதி மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்ற மேன்முறையீடு தொடர்பான நடவடிக்கையின் பதிவுகளை எதிர்வரும் 26 நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பிரதிவாதி தரப்புக்கு நீதவான் உத்தரவிட்டார். பிரதிவாதி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த மேன்முறையீட்டு வழக்கு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்ததால் வழக்கை மற்றொரு திகதிக்கு ஒத்திவைக்குமாறு சட்டத்தரணி கேட்டிருந்தார். கடந்த 2022 ஆண்டு மே மாதம் 27 தேதி முறையற்ற ராஜேந்திர கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றச்சாட்டில் சசி வீரவங்ச குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 2 சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த தீர்ப்பை 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக ஆகியோர் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையானார்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி தற்பொழுது இடம்பெற்று வரும் விசாரணை ஒன்று தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு சென்றார். அதேவேளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் விதிக்கப்பட்ட அழைப்பாணைக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக இன்று காலை ஆணைக்குழுவில் முன்னிலையானார். இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்று தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே அவர் லஞ்ச அல்லது ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இலங்கை வர்த்தக சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இலங்கை பொருளாதார மற்றும் முதலீட்டு உச்சிமாநாடு இன்று ஆரம்பமாகியுள்ளது. ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கவின் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த உச்சிமாநாடு இன்றும் நாளையும் கொழும்பில் இடம்பெறும். மாறிவரும் உலகப் பொருளாதாரத்தில் இலங்கையை நிலைநிறுத்துதல் என்ற துணைப்பொருளில் நடைபெறும் இந்த மாநாட்டின் ஊடாக நிலையான முதலீடுகள் மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், சர்வதேச பங்காளித்துவத்தை வலுப்படுத்துதல் மற்றும் நாட்டின் அடுத்தகட்ட பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுப்பதில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்தல் ஆகிய இலக்குகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த உச்சிமாநாட்டில் உள்நாட்டு கொள்கை வகுப்பாளர்கள், வர்த்தக தலைவர்கள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் என பலரும் கலந்து கொள்கின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன்

0: அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் டிசம்பர் 16 மேலதிக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளர் ஓஷல ஹேரத் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். குறித்த மனு இன்று ஆரம்பகட்ட விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து மேலதிக விசாரணைகளுக்காக டிசம்பர் 16 மீண்டும் அழைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற சட்டசபை தேர்தலில் மதுராந்தகம் தொகுதி மற்றும் தாராபுரம் தொகுதியில் 2 வேட்பாளர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற 10 தங்களின் பதவியை ராஜினாமா செய்தார்கள். அதன் பிறகு முதலமைச்சர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர்கள் இணைந்து கொண்டனர். இந்நிலையில் குறித்த தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றனர். இதையடுத்து சென்னை தலைமை செயலகத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரும் சபாநாயகர் JCD பிரபாகர் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார்கள். இதன் மூலம் சட்டசபையில் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் பலம் 109 அதிகரித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையாளருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி வரலாறு படைத்தது கேரளம் என்று முதலமைச்சர் சதீசன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யும் கேரளத்தில் தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வாக்குரிமையை இழந்தோருக்கு மீண்டும் வாக்குரிமை வழங்க வேண்டும், சுதந்திரமான நியாயமான தேர்தல்களுக்காக கேரளம் உறுதியுடன் நிற்கும், ஜனநாயகத்தின் அடித்தளமான வாக்களிக்கும் உரிமையை சீர்குலைப்பதை அனுமதிக்க முடியாது என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் ஒரு வாக்காளரின் பெயருக்கு நேராக சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் புகைப்படம் இடம்பெற்றிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. லூதியானா கிழக்கு சட்டசபை தொகுதிக்குட்பட்ட 38 தொகுதியில் அண்மையில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் இடம்பெற்று புதிய பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் 422 வரிசை எண்ணில் உள்ள ஒரு வாக்காளரின் விபரத்திற்கு நேராக விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங்கின் படம் அச்சிடப்பட்டிருந்தது. இந்த தவறை காங்கிரஸ் நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். அத்துடன் வாக்காளர் பட்டியலில் தீவிர முறைகேடுகள் இடம்பெறுகின்றன என ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். சர்ச்சை எழுந்ததை அடுத்து லூதியானா மாவட்ட நிர்வாகம் இது தொழில்நுட்ப கூடாறு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்றும் இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு தவறிழைத்த நபர்கள் மீது துறை ரீதியிலான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கின்றது.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: வரலாற்றில் இன்றைய நாள் அக்டோபர் 12 1964 சோவியத் ஒன்றியம் வாஸ்கோத் ஒன்று விண்கலத்தை விண்ணுக்கு ஏவியது. இதுவே பல விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு கொண்டு சென்ற முதலாவது விண்வெளி ஓடமாகும். 1968 கினி ஸ்பெயினிடமிருந்து விடுதலையை பெற்றது. 1976 மறைந்த மாசே துங்கின் இடத்திற்கு ஹவா ஹோ பெங் என்பவரை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக நியமிப்பதாக மக்கள் சீன குடியரசு அறிவித்தது. வரலாற்றில் இன்றைய நாள்
1: ஜேபி டிரான்ஸ்போர்ட் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் டீம் டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 70 சென்ட்ஸ் வழங்கப்படுகின்றது. அதேபோல சோலோ யுஎஸ்ஏ டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 60 சென்ட்ஸ் வழங்கப்படுகின்றது. குறைந்தபட்சம் ஒருவரிட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். மேலும் டெடிக்கேட்டட் லோட்ஸ் மற்றும் வீக்லி பேயும் வழங்கப்படுகிறது. நீங்கள் அனுபவம் வாய்ந்த ட்ரக் டிரைவராக இருந்தால் உடனடியாகவே சிறந்த வேலைவாய்ப்பை தவறவிடாமல் பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய அழையுங்கள் ஜேபி டிரான்ஸ்போர்ட் 6475743547 647 6475743547 ஜேபி டிரான்ஸ்போர்ட்.
2: ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 4168038830 4168038830. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா.
3: என்ன யோசினே?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861.
7: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474579757 6474579757.
8: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: ஒலித்தோயும் பாடல் விஜய் ஜேசுதாஸ் ராஜலட்சுமி குழுவினர் பாடியது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் காலை நேர உற்சாகம் புத்தம் புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்டனாக
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
5: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. லோட்டோமேக்ஸ் குழுக்களில் 7 இலக்கங்களையும் சரியாக பொருத்தி எவரும் பரிசை வெல்லாத நிலையில் அடுத்த குழுக்களுக்கான முதன்மை பரிசு தொகை 85 மில்லியனாக அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற குழுக்களில் முழுமையான வெற்றி இலக்கங்கள் தெரிவு செய்யப்படாத நிலையில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளைய தினம், 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குழுக்களில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பரிசு தொகையை வெல்லும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. லோட்டோ ஸ்போர்ட் நிறுவனத்தினுடைய பேச்சாளர் கெவின் வேங் எக்டம் அவர்கள் இது குறித்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். லோட்டோ மேக்ஸ் வரலாற்றில் முதல் முறையாக இவ்வளவு பெரிய பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருப்பதோடு, குறிப்பாக பிரைரரி மாகாணங்கள் முழுவதிலும் மக்கள் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இவ்வாறான ஒரு பரிசு தொகை வருவதை மக்கள் வரவேற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக முதன்மை பரிசாக 85 மில்லியன் டாலர்கள் வழங்கப்பட இருப்பதாகவும், 1 மில்லியன் டாலர் பரிசு வகைகளில் 16 பரிசுகள் வழங்கப்பட இருப்பதாகவும், 1 லட்சம் டாலர் பரிசு தொகையில் 85 பரிசுகள் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் லோட்டோ மேக்ஸ் நிறுவனம் முதன்மை பரிசுக்கான உச்சவரம்பை 90 மில்லியன் டாலராக உயர்த்தியிருந்ததோடு, ஒவ்வொரு குழுக்களிலும் 1 லட்சம் டாலர் பெறுமதியான புதிய பரிசுகளையும் அறிமுகப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னர் 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் மணிடோபா மாகாணத்தில் ஹெமியோட்டோ என்ற பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கியூபெக்கில் விற்கப்பட்ட வெற்றி சீட்டோடு முதன்மை பரிசை பகிர்ந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த நாளை இடம்பெறப் போகின்ற சீட்டெழுப்பில் 85 மில்லியன் டாலர்களை யார் வெல்லப்போகின்றார் என்ற கேள்வி இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 1 மில்லியன் பரிசு தொகைகளில் 16 பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. 1 லட்சம் பரிசு தொகையில் 85 பரிசுகள் வழங்கப்பட காத்திருக்கின்றன.

0: மட்டம் புத்தம் புதி காலை
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். வெலிக்கடி சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஷிராந்தி ராஜபக்ச இன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் இருதய நோய் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை மஹிந்த ராஜபக்ச தனியார் வைத்தியசாலை ஒன்றில் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டதோடு அவர் சிறிது நேரம் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை செல்லுபடியற்றதாக்குமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை மேலதிக விசாரணைகளுக்காக எதிர்வரும் டிசம்பர் மாதம் 16 அழைப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமூக ஆர்வலரான ஓஷில ஹீரத் என்பவரினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆண்டின் ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான கடந்த 9 காலப்பகுதியில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களிடம் இருந்து 6.86 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணம் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது கடந்த 2025 இதே காலப்பகுதியோடு ஒப்பிடுகின்ற பொழுது 1.53 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகமாகும். அனுராதபுர புனித நகரத்தின் மேம்பாட்டுக்காக இந்திய அரசாங்கத்திடமிருந்து கணிசமான நிதியுதவி இலங்கைக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். இந்திய தலைநகர் டெல்லியில் போராட்டங்கள் நடத்துவதற்கான அதிகாரப்பூர்வ இடமாக விளங்கிய ஜந்தர் மந்தரின் அங்கீகாரத்தை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் டெல்லி காவல்துறை நீக்கியுள்ளது. இதற்கு பதிலாக ராம்லீலா மைதானம், புராரி மைதானம் மற்றும் கிழக்கு டெல்லியில் உள்ள சிபிடி மைதானம் ஆகிய 3 இடங்கள் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கான புதிய இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்திய தலைநகர் டெல்லி சிறைச்சாலையாக மாற்றப்பட்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமாரை பதவி விலக வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் டெல்லிக்குள் நுழைய முயலும் மக்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வழக்குரைஞர் திலீபனை சட்டவிரோதமாக கைது செய்ததாக குற்றம் சாட்டி காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளரை பணிநீக்கம் செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட 42 வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கனடாவில் தகுதி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் கனடா டிசபிலிட்டி பெனிஃபிட் நிதியுதவியின் அடுத்த தவணை அக்டோபர் 15 வழங்கப்படவுள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை செலவுகளுக்கு உதவும் நோக்கில் மத்திய அரசினால் இந்த நிதியுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ரஷ்யாவிடமிருந்து பெருமளவு டீசல் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கான அமெரிக்காவின் புதிய ஒப்பந்தம் யுக்ரைனின் போரை முடிவுக்கு கொண்டுவரும் அமைதி முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கனேடிய பிரதமர் மாகானி தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ மாகாண நகர முதல்வர் தேர்தலில் முன்னாள் நகர முதல்வர் போனி கிராம்பி, தற்போதைய நகர முதல்வர் கரோலின் பாரிஷ் மற்றும் நகரசபை உறுப்பினர் அல்வின் டெஜோ ஆகியோருக்கிடையே கடும் போட்டி நிறைவு வருகின்றது. தென்கொரியாவின் கிழக்கு கடற்பகுதியை நோக்கி வடகொரியா பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருப்பதாக தென்கொரிய ராணுவம் அறிவித்துள்ளது. யுக்ரைன் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான எரிசக்தி போர் நிறுத்த உடன்பாட்டை ரஷ்யா மீறி வருவதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்த இணக்கம் தெரிவித்துள்ளதாக அறிவித்திருந்தார். எனினும் அந்த அறிவிப்பை தொடர்ந்து யுக்ரைனின் காகிவ் நகரிலுள்ள மின் உற்பத்தி நிலைய உட்கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்தியதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: CMR தமிழ் FM புத்தம் புதி காலை.

0: மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் ஒலித்தது. நேரம் காலை 7:41. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு புதிய வீட்டை வாங்க யோசிக்கின்றீர்களா? எந்த பில்டர், எந்த லொகேஷன், என்ன பிரைஸ், எங்கே ஆரம்பிப்பது என்று தெரியவில்லையா? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஜிடிஏ பெரும்பாக பகுதிகளில் உள்ள அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்டையும் நீங்கள் இப்பொழுது newhomecenter.com என்ற இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி ஒவ்வொரு பில்டராக ப்ரொஜெக்டாக தேடி அலைய வேண்டிய தேவையில்லை. டவுன்ஹவுஸ் தொடக்கம் டிட்டாச் ஹோம்ஸ் வரை பல தெரிவுகள், புதிய ப்ரொஜெக்ட்ஸ் அனைத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு சிறந்ததை தெரிவு செய்ய newhomecenter.com. புதிய வீடுகள் 600,000 இருந்து ஆரம்பம். அது மட்டுமல்லாமல் ஒன்டாரியோ அரசின் ரீபேட்ஸ் மூலமாக நீங்கள் $130,000 வரை திரும்ப பெறும் வாய்ப்பும் இருக்கின்றது. ப்ரொஜெக்டுகளின் பிரைஸ், லொகேஷன், ஃப்ளோ பிளான்ஸ் மற்றும் முக்கியமான விவரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றது, newhomecenter.com. உங்களுக்கான புதிய வீட்டை இன்றே தேடுங்கள், newhomecenter.com. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 416-700-3333. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. JB Transportil அனுபவமுள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents, சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் JB Transport, 30 Lethbridge Drive, Brampton, 647-574-3547. வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்வில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9-foot சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 free appliances, $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் அக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044.
1: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
0: கற்பிக்கப்படுகின்றன. 3964 4 1 6 3 9 6 3 3 4 4 talentaacademy.ca.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 carat 1 gram நகைக்கு 100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1,000 to $1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
5: Everything okay? No problem. Adichinam
4: bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155,
5: 416-268-0155. Last minute left. Closing
4: the Pradesh. Thanks. Dad. Selvam.
5: Sorry.
0: வரலாற்றில் இன்றைய நாள் October 12, 1984. IRA குண்டுவெடிப்பில் இருந்து மார்கரெட் தட்சர் காயமெதுவும் அடையாமல் உயிர் தப்பினார். 1986 மன்னார் அடம்பனில் விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தியதில் முதல் முதலாக சிங்கள இராணுவத்தினர் சிறை பிடிக்கப்பட்டனர். இந்த தாக்குதலில் விடுதலை புலிகளின் தளபதிகளில் ஒருவரான லெப்டினன்ட் கர்னல் விக்டர் கொல்லப்பட்டார். 1994 மேகலன் விண்கலம் வீனஸ் கோளின் வளிமண்டலத்தை அடைந்ததை அடுத்து அதனுடனான தொடர்புகளை நாசா இழந்தது. இது அடுத்தடுத்த நாட்களில் எரிந்து சேதமடைந்தது.
7: 1999 பாகிஸ்தானில் இடம்பெற்ற ரத்தம் சிந்தா புரட்சியில் பர்வஸ் முஷாரப் நவாஸ் ஷெரீஃபை ஆட்சியிலிருந்து அகற்றி நாட்டின் ஜனாதிபதியானார். வரலாற்றில் இன்றைய நாள்.

0: நியூ ரங்கநாஸ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். 6479472864.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: 2016 ஆண்டு பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவது தொடர்பாக நடத்தப்பட்ட பிரெக்ஸிட் வாக்கெடுப்பில் ரஷ்யா தலையிட்டமை தெளிவாக உறுதியாகி இருப்பதாக பிரிட்டனுடைய பிரதமர் ஆண்டி பெர்ன்ஹாம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். த ரஸ்ட் இஸ் பாலிடிக்ஸ் என்ற அரசியல் நிகழ்ச்சியில் வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். எனினும் ரஷ்யாவினுடைய தலையீடு தொடர்பான ஆதாரங்களையோ அல்லது அதனுடைய தன்மை குறித்த விரிவான விவரங்களையோ அவர் இந்த நேர்காணலில் வெளியிடவில்லை. பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் உட்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் வாக்காளர்கள் வெளிநாட்டு சக்திகளின் அரசியல் தலையீடுகள் குறித்து விழிப்போடு இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அதே நேரத்தில் ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மேஸ் உடனான சந்திப்பின் போது ரஷ்யாவுக்கும் ஜெர்மனியின் தீவிர வலசாரி கட்சியான ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி AFD கட்சிக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்தும் கலந்துரையாடியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டனின் நாடாளுமன்ற உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு குழு 2020 ஆண்டு வெளியிட்ட அறிக்கையில் 2016 ஆண்டு வாக்கெடுப்பில் ரஷ்ய தலையீடு தொடர்பாக விரிவான விசாரணையை அரசாங்கம் கூற தவறியதாக குறிப்பிட்டிருந்த நிலையில் இந்த தகவல் வெளிவந்திருக்கின்றது. 2014 ஆண்டு ஸ்கொட்லாந்து சுதந்திர வாக்கெடுப்பில் ரஷ்யா தலையிட்டதாகவும் அந்த அறிக்கை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் மேற்கத்திய நாடுகளின் தேர்தல்களில் தலையிட்டதாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை ரஷ்யா தொடர்ந்து மறுத்து வருகின்ற நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய பிரிட்டன் மீண்டும் அந்த அமைப்பில் இணைவது உட்பட்ட எதிர்கால உறவுகள் குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் பெர்ன்ஹாம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பிரெக்ஸிட் மூலம் பொருளாதாரத்தையும் குடியேற்றத்தையும் கட்டுப்படுத்துவோம் என்ற ஆதரவாளர்களின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பது அவரது வாதமாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த தகவல்கள் உலகில் சில அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற விவரங்களும் வெளிவந்திருக்கின்றன.

உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்குள் உள்ளாகாமல் இருக்க சிறந்ததொரு ஆயுள் காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததொரு காப்புறுதியினை தெரிவு செய்ய அழையுங்கள் சரியான காப்புறுதி முகவர் நவீன். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் நவீன். ஆல் ஸ்டேட்.

0: தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்,

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன்று மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: தேர்தல் நாள் நெருங்கி வருவதனால் ஒலிவியா சாவ் மற்றும் பிராட்ஃபோர்டு ஆகியோர் தங்களது பிரச்சார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். செப்டம்பர் மாத ஆரம்பத்திலிருந்து பிராட்ஃபோர்ட் ஸ்காபரோவில் 6 முறை பிரச்சார நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதே நேரத்தில் சாவும் 6 முறை பிரச்சார நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றார். அதிக கவனம் ஈர்த்திருக்கின்ற ஸ்காபரோவின் சில பிரச்சினைகளில் போக்குவரத்து, வீட்டு வசதி, இளைஞர் பாதுகாப்பு மற்றும் வீதி நெரிசல் ஆகியவை அடங்கும். இருப்பினும் பல நிபுணர்களும் சமூக தலைவர்களும் பொது போக்குவரத்து, சுகாதார பராமரிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் நீண்டகாலமாக நிலவும் இடைவெளிகளை சுட்டிக்காட்டி இந்த பகுதியின் முக்கியத்துவம் வாக்குப்பட்டியில் அதன் சாத்தியமான செல்வாக்கையும் தாண்டி விரிவடைவதாக கூறியுள்ளனர். டொரண்டோ நகர அரசியலில் குறிப்பாக இணைப்புக்கு பிறகு ஸ்காம்ப்ரோ பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒன்றாகவே இருந்து வருகின்றது. இதனை ஸ்காப்ரோ சமூக புனரமைப்பு அமைப்பின் தலைவர் லாரி வாட்மன் குறிப்பிட்டிருக்கின்றார். இரண்டு வேட்பாளர்களுக்கும் இடையே கவனம் செலுத்தப்பட்ட ஒரு பகுதி ஸ்காப்ரோவின் போக்குவரத்து மற்றும் அண்மைய ஆண்டுகளில் அதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமின்மை ஆகும். ஸ்காப்ரோ விரைவு போக்குவரத்து மூடப்பட்டதைத் தொடர்ந்து உள்ளூர் பேருந்து பயணிகளின் நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் ஸ்காப்ரோ பேருந்து வழித்தடத்தை திறந்து வைத்ததை சாவ் முன்னிலைப்படுத்தியிருக்கின்றார். நகர முதல்வராக இருந்த காலத்தில் அவர் நகரத்தின் போக்குவரத்து கட்டண முடக்கத்தையும் ஊக்குவித்திருக்கின்றார். மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 2027 ஆண்டில் 4வது ஆண்டாக டிடிசி கட்டணங்களை மீண்டும் முடக்குவதாக அவர் உறுதியளித்திருக்கின்றார். கனடாவில் விற்கப்படும் ஒருவகை வான்கோழி கிரேவியில் குறிப்பிடப்படாத கடுகு சேர்க்கப்பட்டிருப்பதனால் அது திரும்பப் பெறப்பட்டிருக்கின்றது. இந்த கெவின்ஸ் நேச்சுரல் ஃபுட்ஸ் வான்கோழி கிரேவி பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, சசெச்வான் மற்றும் மணிடோபா ஆகிய மாகாணங்களில் விற்கப்படுகின்றது. கனேடிய உணவு ஆய்வு முகமை இந்த தயாரிப்பில் கடுகு சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அது அதன் லேபிள்களில் குறிப்பிடப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதனை மீளப்பெறும் நடவடிக்கை நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த தயாரிப்பு தொடர்பான எந்தவிதமான எதிர்வினைகளும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் அந்த கழகம் கூறியிருக்கின்றது. கடுகு, ஒவ்வாமை அல்லது உணர்திறன் உள்ள எவரும் இந்த வான்கோழி கிரேவியை உட்கொள்ளக்கூடாது என்றும், வாடிக்கையாளர்கள் இதை விநியோகிக்கவோ அல்லது விற்கவோ கூடாது என்றும் அது அறிவுறுத்தியிருக்கின்றது. இதுகுறித்து விசாரித்து வருவதாகவும், சந்தையில் இருந்து இந்த தயாரிப்பு அகற்றப்படுவதை உறுதி செய்து வருவதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் நினைவு பரிசு அமெரிக்க பொறியியலாளர்கள் ரோபர்ட் இ ஹால் மற்றும் மைக்கேல் வூட்ஃபோர்டு ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதற்கான கொள்கைகள் தொடர்பான ஆய்வுகளுக்காக இவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பணவீக்கம், பொருளாதார மந்தநிலை உட்பட்ட சவால்களை எதிர்கொள்வதற்கான நிதி மற்றும் பணவியல் கொள்கைகளை வகுப்பதில் இவர்களின் ஆய்வுகள் முக்கிய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றன. இந்த பரிசின் கீழ் 1.2 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசு தொகையாக வழங்கப்பட உள்ளது. முன்னாள் பாகிஸ்தானிய பிரதமர் இம்ரான்கானின் கட்சியைச் சேர்ந்த கைபர் பகதுன்வா மாகாண முதலமைச்சர் மற்றும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பாகிஸ்தான் அரசால் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். முதலமைச்சர் சொஹைல் ஆஃப்ரிடி மற்றும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்கள் சிலர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதை தன்னால் உறுதிப்படுத்த முடியும் என்று அமைச்சர்

0: தலால் சௌத்ரி தெரிவித்திருக்கின்றார். இந்த தடுப்பு காவல் நடவடிக்கைகள் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். வழக்குகள் உள்ளவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்றும் மற்றவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இம்ரான்கானின் ஆதரவாளர்களின் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் மற்றும் வடமேற்கு பகுதியில் ஆயுதமேந்திய குழுக்களின் வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அந்த வடக்கு பகுதிய அவசர நிலை ஆட்சியின் கீழ் கொண்டுவரப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. பாதுகாப்பு தொடர்பான அரசியலமைப்பின் இரண்டு பிரிவுகளின் கீழ் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வடகொரியா கிழக்கு கடற்கரை பகுதியில் இன்று கடலை நோக்கி பல பால்ஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. தங்களின் அண்மைய அறிக்கையில் தென்கொரியாவின் கூட்டுப்படை தலைமை இன்று ஏவுகணைகளில் ஒன்று பியாங்யோங் பகுதியில் இருந்து 900 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதிகமாக பறந்ததாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் எத்தனை ஏவுகணைகள் கண்டறியப்பட்டன என்பதை தென்கொரிய அதிகாரிகள் துல்லியமாக குறிப்பிடவில்லை. இதற்கிடையில் வடகொரியா அடையாளம் தெரியாத 2 ஏறிகணைகளை ஏவியதாகவும் அவை பால்ஸ்டிக் ஏவுகணைகளாக இருக்கலாம் என்று நம்பப்படுவதாகவும் ஜப்பானின் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் தொடர்ச்சியான ஏவுகணை ஏவுதல்கள் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை தீர்மானங்களை மீறுவதாகவும் அவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் தென்கொரிய ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான எரிசக்தி போர் நிறுத்த உடன்பாட்டை ரஷ்யா மீறி வருவதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்த இணக்கம் தெரிவித்ததாக அறிவித்திருந்தார். எனினும் இந்த அறிவிப்பை தொடர்ந்து யுக்ரைனின் காக்கிவ் நகரில் உள்ள மின் உற்பத்தி நிலையம் உட்பட்ட எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா தனது தாக்குதல்களை நிறுத்தினால் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த யுக்ரைனும் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த உடன்பாட்டின் நிபந்தனைகள் குறித்து அமெரிக்காவிடமிருந்து மேலதிக விளக்கங்களையும் எதிர்பார்ப்பதாகவும் ஒப்பந்தத்தை ரஷ்யா கடைபிடிப்பதை உறுதிப்படுத்த அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இதற்கிடையில் ரஷ்யாவின் இணக்கம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியமும் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. போர் நிறுத்த அறிவிப்புக்கு பின்னரும் தாக்குதல்கள் தொடர்வதால் யுக்ரைன் போரில் பதட்டம் நீடிக்கின்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் இந்திய மகளிர் அணி மலேசியாவை 4-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றியை பெற்றுள்ளது. இதன் மூலம் 2027 ஆண்டு சீனாவில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை போட்டிக்கு அது தகுதி பெற்றிருக்கின்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை தகுதிச் சுற்றில் ஈ பிரிவில் இடம்பெற்ற இந்திய அணி மலேசியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் தொடக்கம் முதலே சிறப்பாக விளையாடியது. இந்திய அணி 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த மூலம் இ பிரிவில் முதலிடத்தை பிடித்து அடுத்து நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை போட்டிக்கு அது தகுதி பெற்றிருக்கின்றது.
1: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
2: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோசெல் கால் 416-700-2222 j.ca.
3: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜெய பிரமநாதன் புரோக்கர் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

0: ஐரோப்பாவினுடைய ஆயுத உற்பத்தியில் தன்னிறவை அதிகரிப்பதற்கு முன்னுரிமை அளித்து வந்தாலும் கனடாவுடன் பாதுகாப்பு மற்றும் ராணுவ கொள்வனவு ஒப்பந்தங்களை விரிவுபடுத்துவதற்கு பிரான்ஸ் தயாராக இருப்பதாக இப்பொழுது பிரான்சினுடைய கனேடிய தூதுவர் ஹெலன் ஃபோனோ டெப்ரோமான் தெரிவித்திருக்கின்றார். பாதுகாப்பு துறையில் ஐரோப்பிய உற்பத்தி பொருட்களுக்கு முன்னுரிமை அளிப்பது பிரான்சின் கொள்கையாக இருந்தாலும் அந்த இலக்கை முழுமையாக அடைவதற்கு சில காலம் தேவைப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கனடாவினுடைய பாதுகாப்பு உற்பத்தி துறையை வலுப்படுத்துவதற்கு தமது நாட்டினுடைய தொழில்நுட்ப அனுபவங்களையும் சிறந்த நடைமுறைகளையும் பகிர்ந்து கொள்ள பிரான்ஸ் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் செக்யூரிட்டி ஆக்ஷன் ஃபோர் ஈரோப், அதாவது சேஃப் என்று அழைக்கப்படுகின்ற பாதுகாப்பு திட்டத்தில் இணைந்த முதலாவது ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடாக கனடா இருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகள் ஆயுத கொள்வனவுக்காக குறைந்த வட்டியிலான கடன்களை பெறுவதற்கு இந்த திட்டம் வழிவகுக்கின்றது. அமெரிக்க ஆயுதங்களின் மீதான ஐரோப்பாவின் சார்பை குறைப்பதும் இதனுடைய முக்கிய நோக்கங்களாக இருக்கின்றது. இதில் கனடாவும் இணைவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கனடாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை நடைமுறை ஒப்பந்தங்களாக மாற்ற வேண்டிய நேரம் இது என்று தெரிவித்திருக்கின்ற தூதுவர், இரண்டு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். அதே நேரத்தில் யுக்ரைன் போர் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு சவால்களுக்கு மத்தியில் கனடாவுடனான மூலோபாய உறவுகளை வலுப்படுத்துவது பிரான்சுக்கு முக்கியமானதாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட். ஸ்கார்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன். 416-803-8830
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
0: உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததொரு ஆயுள் காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்த சிறந்த முகவர் வேண்டுமா? அதற்காக சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றதா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். 416-837-7795 நவீன்.

0: ஒலித்த பாடல் தாக் லைஃப் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். டொரண்டோ பெரும்பாகத்தில் வெப்பநிலை 15 °C ஆக இருக்கின்றது. இன்று மாலை வேளையில் சில பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இன்று மழை ஆரம்பிக்கும் இரவு வேளையில் என்று தெரிவிக்கப்பட்டாலும் நாளை காலையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் 60% தென்படுவதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 23°C, குறைந்த வெப்பநிலை 17°C. நாளை தினம் அதிகூடிய வெப்பநிலை 24°C, குறைந்த வெப்பநிலை 14°C.
1: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ் இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங்சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
2: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan, Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸை பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பு பெருமையுடன் முன்னெடுக்கும்
4: புரட்சி தலைவா தம்மள மக்கள் திலக டாக்டர் எம்ஜிஆர்.
3: எம்ஜிஆர் 110 கனேடிய கலைஞர்கள் லதன் பிரதர்ஸ் இன்னிசையில் அட்டகாசமாக வழங்கும் மாபெரும் இன்னிசை விருந்து November 6 வெள்ளி மாலை 7 PM ஸ்காப்ரூ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். உயிர் காக்க உதவுங்கள். 416-200-7652.
5: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
6: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான சிறப்பு டியூட்டரிங் சென்டர். Grade 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் மற்றும் சயின்ஸ், Grade 11 மற்றும் 12 மாணவர்களுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் கல்குலஸ். அனைத்து பாடங்களையும் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் PhD கேண்டிடேட் கற்பிக்கின்றார். Legacy Learning Hub, Markham & Finch, 2225 Markham Road, Unit 205, 647-532-2564. 647-532-2564. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
7: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111, 647-327-8111. சகாஜா.
0: யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் புதிதாக மதுபான சாலை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அந்த பகுதி மக்களால் கண்டன போராட்டமும் கவனயீர்ப்பு பேரணியும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மண்டான் கலைநேசன் சனசமூக நிலையத்திற்கு அருகாமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது அங்கிருந்து பேரணியாக சென்று மண்டானில் அமைந்திருக்கின்ற மதுவரி திணைக்களத்தின் காரியாலயத்தின் முன்பாக மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது பலத்த எதிர்ப்பை மக்கள் வெளிப்படுத்தியிருந்ததை காணக்கூடியதாக இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார்.

8 மணி 30 நிமிடம் அதிரவைக்கும் அலைகளின் அரசன் சிஎம்ஆர் தம்

CMR Tamil FM 101.3 செய்திகள். வெலிக்கடி சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஷிராந்தி ராஜபக்ச இன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் இருதய நோய் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை மஹிந்த ராஜபக்ச தனியார் வைத்தியசாலை ஒன்றில் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டதோடு அவர் சிறிது நேரம் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை செல்லுபடியற்றதாக்குமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை மேலதிக விசாரணைகளுக்காக எதிர்வரும் டிசம்பர் மாதம் 16 தேதி அழைப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமூக ஆர்வலரான ஓஷில ஹீரத் என்பவரினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆண்டின் ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான கடந்த 9 மாத காலப்பகுதியில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களிடம் இருந்து 6.86 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணம் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது கடந்த 2025 ஆண்டின் இதே காலப்பகுதியோடு ஒப்பிடுகின்ற பொழுது 1.53 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகமாகும். அனுராதபுர புனித நகரத்தின் மேம்பாட்டுக்காக இந்திய அரசாங்கத்திடமிருந்து கணிசமான நிதியுதவி இலங்கைக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். இந்திய தலைநகர் டெல்லியில் போராட்டங்கள் நடத்துவதற்கான அதிகாரப்பூர்வ இடமாக விளங்கிய ஜந்தர் மந்தரின் அங்கீகாரத்தை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் டெல்லி காவல்துறை நீக்கியுள்ளது. இதற்கு பதிலாக ராம்லீலா மைதானம், புராரி மைதானம் மற்றும் கிழக்கு டெல்லியில் உள்ள சிபிடி மைதானம் ஆகிய 3 இடங்கள் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கான புதிய இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்திய தலைநகர் டெல்லி சிறைச்சாலையாக மாற்றப்பட்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமாரை பதவி விலக வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் டெல்லிக்குள் நுழைய முயலும் மக்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வழக்குரைஞர் திலீபனை சட்டவிரோதமாக கைது செய்ததாக குற்றம் சாட்டி காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளரை பணிநீக்கம் செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட 42 வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கனடாவில் தகுதி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் கனடா டிசபிலிட்டி பெனிஃபிட் நிதியுதவியின் அடுத்த தவணை அக்டோபர் 15 வழங்கப்பட உள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை செலவுகளுக்கு உதவும் நோக்கில் மத்திய அரசினால் இந்த நிதியுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ரஷ்யாவிடமிருந்து பெருமளவு டீசல் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கான அமெரிக்காவின் புதிய ஒப்பந்தம் யுக்ரைனின் போரை முடிவுக்கு கொண்டுவரும் அமைதி முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கனேடிய பிரதமர் மாகானி தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ மாகாண நகர முதல்வர் தேர்தலில் முன்னாள் நகர முதல்வர் போனி குரோம்பி, தற்போதைய நகர முதல்வர் கரோலின் பாரிஷ் மற்றும் நகரசபை உறுப்பினர் அல்வின் டெஜோ ஆகியோருக்கிடையே கடும் போட்டி நிலவி வருகின்றது. தென்கொரியாவின் கிழக்கு கடற்பகுதியை நோக்கி வடகொரியா பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருப்பதாக தென்கொரிய ராணுவம் அறிவித்துள்ளது. யுக்ரைன் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான எரிசக்தி போர் நிறுத்த உடன்பாட்டை ரஷ்யா மீறி வருவதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்த இணக்கம் தெரிவித்துள்ளதாக அறிவித்திருந்தார். எனினும் அந்த அறிவிப்பை தொடர்ந்து யுக்ரைனின் காகிவ் நகரில் உள்ள மின் உற்பத்தி நிலைய உட்கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்தியதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். CMR Tamil FM 101.3 செய்திகள்.

0: ஒரு புதிய வீட்டை வாங்க யோசிக்கின்றீர்களா? எந்த பில்டர், எந்த லொகேஷன், என்ன பிரைஸ், எங்கே ஆரம்பிப்பது என்று தெரியவில்லையா? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஜிடிஏ பெரும்பாக பகுதிகளில் உள்ள அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ரொஜெக்டையும் நீங்கள் newhomecenter.com என்ற ஒரே தளத்தில் உங்களுக்காக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி ஒவ்வொரு பில்டராக ப்ரொஜெக்டை தேடி அலைய வேண்டிய தேவையில்லை. டவுன் ஹோம்ஸ் தொடக்கம், டிடாச் ஹோம்ஸ் வரையில் பல தெரிவுகள் இருக்கின்றன. புதிய ப்ரொஜெக்ட்ஸ் அனைத்தையும் ஒப்பிட்டு சிறந்ததை நீங்கள் தெரிவு செய்ய newhomecenter.com. புதிய வீடுகள் 600,000 ஆரம்பம். அது மட்டுமல்லாமல் ஒன்டாரியோ அரசின் ரீபேட்ஸ் மூலமாக நீங்கள் $130,000 வரையில் திரும்ப பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ப்ரொஜெக்ட்களின் பிரைஸ், லொகேஷன், ஃபுளோ பிளான்ஸ் மற்றும் முக்கியமான விவரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றது, newhomecenter.com. உங்களுக்கான புதிய வீட்டை இன்றே தேடுங்கள், newhomecenter.com. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 416-700-3333-416-7-0-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3-3 பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: Everything okay? No problem and jinam.
2: Bar kalamu closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155,
4: 65 வயதில்
0: உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1,000,000 வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249, 416-892-3249, குருநாதன் தேவராஜன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000,
0: 4162847000. Can Smile Dental, orthodontics, implants, oral surgeries, emergency dental care. Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental.
7: வரலாற்றில் இன்றைய நாள் அக்டோபர் 12, 1999 உலகின் மக்கள் தொகை 6 பில்லியனை எட்டியது. 2001 அமெரிக்கான நோபல் பரிசு ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் கோபி அனானுக்கும் ஐக்கிய நாடுகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டது. 2002 பாலியில் இரவு விடுதியொன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 202 பேர் பலியானார்கள், 300 பேர் காயமடைந்தனர். 2003 பெலாரஸில் மனநோய் வைத்தியசாலை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 30 மனநோயாளர் இறந்தனர். 2005 சீனாவின் 2வது ஆட்களுடன் கூடிய விண்கலம் ஷென்ஷோ 6 2 விண்வெளி வீரர்களுடன் ஏவப்பட்டது. வரலாற்றில் இன்றைய நாள்.

0: 8:50 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயகவை எதிர்வரும் 23 வரை விளக்குமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. இன்று பிற்பகல் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன.
1: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
0: ஜேபி டிரான்ஸ்போர்ட் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். டீம் டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 70 cents வரை வழங்கப்படுகிறது. அதேபோல சோலோ யுஎஸ்ஏ டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 60 cents வழங்கப்படுகின்றது. குறைந்தபட்சம் ஒருவரிட ட்ரக்கிங் டிரைவிங் அனுபவம் இருக்க வேண்டும். மேலும் டெடிக்கேட்டட் லோட்ஸ் மற்றும் வீக்லி பே வசதியும் இருக்கின்றது. நீங்கள் அனுபவம் வாய்ந்த ட்ரக் டிரைவரா? அப்படியானால் சிறந்த வேலைவாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றைய ஜேபி டிரான்ஸ்போர்ட்டை தொடர்பு கொண்டு மேலதை விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6475743547.
2: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன? அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
3: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
2: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
4: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சர்வீஸ். 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
6: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
6: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
7: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: தேங்க்ஸ் கிவிங் தினம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறும் நேரம் நெருங்கியிருக்கின்றது. 24 மணி நேரமும் ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்போடு நேர்கள் இணைந்திருக்கலாம். இதே அலைவரிசையில் காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். மீண்டும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இரவு ஒலிபரப்பு 9 மணிக்கு ஆரம்பமாகும். செய்திப்பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். மீண்டும் சந்திப்போம்.

You're listening to CMR FM 101.3. Listen to us around.

0: at Win Lifetime. Call 905-206-1008.
1: घर कहीं भी लेना हो